0: சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமாக கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிகப் பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

நேரம் 6:15. மதிலை 1215 KHz ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. வியாழக்கிழமை விடியலிலே விக்னங்கள் நீங்க விண்ணோரை வேண்டி வலம் வருகிறது தெய்வீக ராகம்.

நேரம் 6:23:40 தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடிய பாடல்.

புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுச்சேரி மரப்பாலம் தொடிமின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணர் நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியார் நகர், அமுதம் கார்டன், நூறடி ரோடின் பகுதி, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகரின் விரிவு, ஜான்சி நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், நடேசன் நகர் மேற்கு, சித்தானந்தா நகர் பகுதி, சுந்தர்ராஜா நகர், ராகவேந்திரா நகர், வாசன் நகர், பாவாணர் நகர், பூமியான்பேட் குடியிருப்பு, முனுசாமி பிள்ளை நகர், விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி, மோகன் நகர், தந்தை பெரியார் நகர், டிஆர் நகர், சக்தி நகர், வெண்ணிலா நகர், வேல்முருகன் நகர், அனந்தரங்கப்பிள்ளை நகர், புதுசாரம், சாரதாம்பாள் நகர், பீட்டர் நகர், ஞான பிரகாசம் நகர், ஏகேடி கார்டன் பல்கலை நகர், புதிய பைபாஸ் சாலை மற்றும் திருப்பூர் குமரன் நகர் ஆகிய இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் இன்று மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. புதுச்சேரி அரசு விடுத்துள்ள மின்துறை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: அம்மா அடியோ, நம்ம காய்கறி தோட்டத்தில் பச்சை மிளகா, வெண்டை, தக்காளி நிறைய காய்ச்சிருது. ஆனால் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு களைப்பாக இருக்கும். ஆள் வேற கூட இல்லை. நம்ம ஒண்டி தான் இதெல்லாம் பறிச்சாகணும். சரி
1: கருத்தமுத்து. எப்பா கருத்தமுத்து,
0: யார் அது காய்கறி பறிச்சுருக்கிறோம் இப்போ வந்து கூப்பிடுறது?
1: என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்க?
0: ஓ, காத்தமுத்து குரல். ஆ, வாப்பா வாப்பா வாப்பா. காய்கறி தோட்டத்தில் இந்த பச்சை மிளகா, தக்காளி, வெண்டக்காய் இதெல்லாம் பறிச்சு வச்சுக்கிறோமா, வீட்டுக்கு தான் சமையலுக்கு.
1: சரிப்பா சரிப்பா, நேற்று டவுனுக்கு போனில்ல?
0: ஆமாம்.
1: ஏதோ மாட்டுக்கு லாடம் வாங்க போகிறேன், மூக்கணாங்கயிறு வாங்க போகிறேன்னு வாங்கிட்டு வந்துட்டியா?
0: ஆ, வாங்கிட்டு வந்து வண்டி மாட்டுக்கு லாடமும் போட்டேன், மூக்கணாங்கயிறு
1: குத்திட்டான். சரிப்பா சரிப்பா.
0: காத்தமுத்தா, நேற்று டவுனுக்கு போனல, நம்ம ஊர் வர பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான்.

0: அத்திப்பழம் வாங்க அத்திப்பழம் வாங்கன்னு தள்ளுவண்டிக்காரர் கத்தின்னு வந்தாரு.
1: சரி
0: சரி, நான் பஸ் விட்டு இறங்கி போய் ஒரு கிலோ எவ்வளவுன்னு கேட்டேன்பா, 250 ரூபான்னு சொல்றான். அடா, என்னடா அது, எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சான். சரி, ஒரு 4 அத்திப்பழம் கேட்டான், 40 ரூபான்னு சொல்றான். அப்புறம் எனக்கு ஆசையா இருந்ததா 5 பழம் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்பா. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்டா அமிர்தம் போல இருக்குதுப்பா. அப்புறம் தான் யோசிச்சேன், நாமளும் நம்ம வயல்ல சாகுபடி செய்யலாம்னு. அதான் பஸ்ல இருந்து நம்ம ஊரு வர வரைக்கும் யோசிச்சு வந்தேன்பா. சரி, காத்து முத்த போய் பார்த்துட்டேன். இது ஏன்னா தகுந்த ஆலோசனை கேட்டு நம்மள பயிர் இல்லாமனு வந்தான்.
1: கருத்துமுத்த, நீ நினைச்சது கரெக்ட் தான்ப்பா. அத்தி சாகுபடி ஒன்னா அமோகமாக்கிடும், தாராளமா நீ செய்யலாம்ப்பா.
0: ஆனா அவ்வளவு விலையா விக்குதா?
1: எப்பா, உண்மையிலே அத்திக்குன்னு ஒரு தனி ரேட்டு இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: வடிகால் வசதி உள்ள நிலம் இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி தங்கிடக்கூடாது, மழை பெஞ்சா தண்ணி ஓடிடணும். இந்த மாதிரி நிலம் இருந்ததுன்னா தாராளமா அத்தி சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: ஓஹோ,
1: ரைட்டா?
0: அப்ப என் நிலத்துல செய்யலாம்ப்பா. என் நிலம் தான் ஆத்து ஓட்டுல இருக்குது, உனக்கு தெரியுமா?
1: நல்ல வடிகால் வசதி இருக்க நிலம் தான்ப்பா உன் நிலம். நீ தாராளமா செய்யலாம்.
0: சரி சரி,
1: அது அந்த ஆத்தங்கர ஓரமா இருக்குல்ல,
0: ஆமா,
1: அந்த பகுதி நல்ல நிலம்ப்பா.
0: பயிரிடுற முறை, அதனுடைய தொழில்நுட்பங்கள் மத்ததெல்லாம் சொல்லுப்பா எனக்கு.
1: ஒன்றும் இல்லைப்பா, அத்தி சாகுபடி செய்ய போகிறதா நீ முடிவு
0: பண்ணிட்டீன்னா,
1: நிலத்தில் ஒரு 10 நாள் இடைவெளியில் ஒரு 2 முறை நல்லா உழவு ஓட்டிடு. 10 அடி இடைவெளியில் 2 அடி உயரம், 2 அடி அகலத்தில் மேட்டு பாத்தி அமைச்சிக்க.
0: சரி,
1: அதுலேயே சொட்டு நீர் பாசன அமைப்பையும் ஏற்படுத்திக்கிட்டீன்னா எத்தனை வருஷம்னாலும் உனக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது, சிக்கனமாக தண்ணியையும் பயன்படுத்தின மாதிரி இருக்கும். மேட்டுப்பாத்தியுடைய நடுப்புற 7 அடி இடைவெளியில 1 அடி ஆழத்தில் குழி எடுக்கணும். ஒவ்வொரு குழியிலையும் 500 கிராம் அந்த தொழு உரம், 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு,
0: சரி,
1: இதை கலந்து அடியுரமாக போட்டுரு. 45 லேருந்து 50 நாள் வயதுடைய கன்று, இதை தான்ப்பா வாங்கிட்டு வந்து நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும். நடவு செஞ்ச 40வது நாள்லேருந்து 20 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணீரில் 6 லிட்டர் பஞ்சகாவியம், இதை கலந்து நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் போட்டுருன்னு சொன்னோம்
0: இல்லையா,
1: அது மூலியமாக செடிக்கு கொடுக்கணும்ப்பா.
0: ஓஹோ,
1: வாரம் ஒரு முறை 200 லிட்டர் தண்ணீரில் 6 லிட்டரு இந்த வேஸ்ட்டு டீ கம்போஸ்ட் கரைசல், அது நம்ம கிராமங்கள்லாம் கிடைக்கும், டவுன்ல போனீங்கன்னா இன்னும் நிறையவே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
0: சரி,
1: இது போக மாதம் ஒரு முறை 200 லிட்டர் தண்ணீர்ல 4 லிட்டர் சூடோமோனஸ் திரவம் கலந்து விடணும்பா. குளிர்காலத்துல சாறு உறிஞ்சும் தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா 100 லிட்டர் தண்ணீர்ல 3 லிட்டர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல கலந்து வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில், அது பூச்சி இருக்கோ இல்லையோ அதுக்கான சீதோஷ நிலை இருக்குது அப்படின்னாவே நம்ம கைத்தளிப்பான வச்சுட்டு இதை தெளிச்சுட்டு வர வேண்டியதான். அப்ப அந்த பூச்சி கிட்டேயே வராதுப்பா, நமக்கு அதனுடைய பாதிப்பு இருக்காது. இது போக ஒன்னே ஒண்ணுப்பா, இலைத்துரு நோய் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
0: அது என்னது?
1: ஆமாப்பா, இலையில வந்து புள்ளி புள்ளி புள்ளியா இலைத்துரு நோய் வரும். இது வந்ததுன்னா அடுத்து வந்து கிளை மூலியமா எல்லா இடத்துக்கும் பரவும் போது காயிலையும் பரவிடி காயில வந்து புள்ளி புள்ளியா வந்துடும். அப்புறம் பழமாகும் போது விலை போகாதுப்பா. அதனால இந்த துரு நோயை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
0: சரி சரி,
1: தேவைக்கு ஏற்ப நம்ம களை எடுத்துடணும். 6 மாசத்துக்கு பிறகு ஒவ்வொரு கன்றுடைய தூரலையும் 3 கிலோ நம்ம தொழு உரம், 50 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, 150 கிராம் மண்புழு உரம், 25 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, இதை கலந்து இதை மாதிரி நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும்பா. சரியா?
0: சரி சரி.
1: கன்று நட்ட 4வது மாசத்துல பிஞ்சு பிடிக்கும். அந்த பிஞ்சை நம்ம வச்சுக்க கூடாது, அதை கையாலே அப்படியே நம்ம உதிர்த்து அது இல்லாம பண்ணிக்கணும். 8வது மாசத்துல இருந்து தான் நம்ம பிஞ்சுகளை காய்க்க விடணும். 10வது மாசத்துல இருந்து காய்ப்பு படிப்படியா அதிகரிக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை மழைக்கு முன்பாக நாம கவாத்து செய்யணும், இது ரொம்ப முக்கியம்.
0: ஆமாமா,
1: கவாத்து செஞ்சாதான் மரம் அதிக உயரம் இல்லாம மரம் குட்டையாவே இருக்கணும், பக்க கிளைகள் தான் நம்ம விடணும். 2வது ஆண்டு முதல் ஒவ்வொரு பறிப்புலையும் 20-25 கிலோ வரைக்கும் நம்ம பழம் ஒவ்வொரு மரத்திலிருந்தும் பறிக்கலாம். முறையா கவாத்து செஞ்சு பராமரிச்சுட்டு வந்தோம்னா 15 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம மகசூல் எடுக்கலாம்ப்பா இந்த அத்தியில.
0: ஓஹோ, ஒரே மரம் 15 வருஷம் வரைக்கும் இருக்குமா?
1: ஆமாப்பா, 15 வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் கொடுக்கும். ஆத்தியில பல ரகங்கள் இருக்குது. இப்ப என்னன்னா

0: நாட்டு அத்தி இருக்குது, அப்புறம் டிம்லா அத்தின் ஒன்னு இருக்கு, ஆப்கான் அத்தின் இருக்கு, இஸ்ரேல் அத்தி, பூனா அத்தி, டர்க்கி பிரவுன் அப்படிங்கிற அத்தி ரகம் இருக்குப்பா. அதுதான்ப்பா பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் பழம். பழமா விக்கிறதெல்லாம் முக்காவாசி இந்த டர்க்கி பிரவுன் ரகத்தை தான் விக்கிறாங்க.
1: அப்ப நம்ம பழம் வேணும்னா இந்த பேரெல்லாம் சொல்லி கேட்கணுமா?
0: ஆமாப்பா, நீ வந்து இந்த டர்க்கி பிரவுன் ரகத்தையே போடுப்பா, அதுதான் பழத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா. வாங்குறவங்க அது கவர்ச்சியா இருக்கிறதுனால உடனே வாங்கிடுவாங்க, உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஒரு 200 ரூபான்னு ஒரு கிலோ வித்தினா கூட ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா உனக்கு லாபம் கிடைக்கும்பா. வருஷத்துல 8 மாசம் உனக்கு இந்த லாபம் கிடைச்சிட்டே இருக்கும். இது போக டயானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. இதனுடைய தோல் கொஞ்சம் மெல்லுசா இருக்கிறதுனால பழத்தை மதிப்பு கூட்டி நம்ம விற்கலாம். அதனால வந்து என்னை பொறுத்த அளவுக்கும் பழமா விற்கணும் அப்படின்னா இந்த டர்க்கி பிரவுன் ரகம் தான் வந்து நம்ம பகுதிகளுக்கு ஏற்றதா இருக்கு. நிறைய பேர் அதான் பண்றாங்க, நீனும் அதையே பண்ணுப்பா.
1: சரி சரி, அத்தி சாகுபடி பத்தி நிறைய தகவல்கள் சொன்ன, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது காத்துமுத்த. அதுல நீ டர்க்கி பிரவுன் ஒரு ரகத்தை சொன்ன, அதுவே நான் பயிரிட்டேன், நல்ல லாபம் கண்டுபிடிச்சா இன்னும் வசதியா இருக்கிறப்பா.
0: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் அத்தி சாகுபடி, நீ தாராளமா செய்யலாம்ப்பா. அரசாங்க ஊழியர் மாதிரி மாசம் நிரந்தரமா உனக்கு சராசரியா 30,000 ரூபாய் லாபம் இருக்குப்பா.
1: அது வந்தாலே இன்னொரு கார் வாங்கினா விவசாயத்தை அதிகரிக்கிறான்.
0: சரிப்பா சரிப்பா, தாராளமா செய்ய.
1: சரி,
0: இப்ப காய்கறி எல்லாம் பறிச்சுல?
1: ஆமா.
0: எனக்கு ஏதாவது குடுக்குறியா?
1: வச்சுக்கிறா. காத்துமுத்தா, இந்த 2 பையில தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இயற்கையான உணவை இதெல்லாம் வீட்டுக்கு கட்டி போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுப்பா, ஆரோக்கியமா இரு.
0: சரிப்பா சரிப்பா, கத்தமுத்த கொண்டப்பா பையன் அப்படின்னா கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரி.

உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடினார்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் ஆகியவை இடம்பெறும். இன்று காலை 11:00 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட, நெறிப்படுத்துவர் முரளிதரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டோங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா

0: ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார்.

மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: பூமி அதன் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகும். ஆனால் சமீபத்தில் பல ஆண்டுகளாக மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது. பூமி நமக்கு அளித்திருக்கும் விலை மதிப்பற்ற கொடையான சுற்றுச்சூழல்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கும் செழித்து வளர்வதற்கும் அடிப்படையாக உள்ளது. அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான வலைப்பின்னல் ஆகும். இந்த கூறுகளின் சரியான சமநிலைதான் நமது வாழ்க்கை தரத்தையும் பூமியின் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறது. சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் பொருளாதார மேம்பாடு, சமூக நலம்

0: கலாச்சாரம் போன்றவையும் செழிக்கும். சுருக்கமாகச் சொன்னால், சுற்றுச்சூழல் இல்லாமல் மனித வாழ்க்கையோ அல்லது எந்த உயிரினத்தின் வாழ்க்கையோ சாத்தியமில்லை. நமது சுற்றுச்சூழல் இன்று பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகிறது. மனிதனின் பேராசையும் பொறுப்பற்ற செயல்களுமே இந்த அச்சுறுத்தல்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. அவற்றில் சில பொதுவான அச்சுறுத்தல்களை பார்ப்போம். மாசுபாடு. மாசுபாடு என்பது இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வடிவங்களில் நம்மை தாக்குகிறது. உதாரணமாக, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு என பல வடிவங்களில் இது நம்மை தாக்குகிறது. குறிப்பாக காற்று மாசுபாடு என்பது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் நச்சு புகையால் ஏற்படுகிறது. இந்த புகை காற்றில் கலந்து சுவாசிக்கும் போது சுவாசக் கோளாறுகள், நுரையீரல் நோய்கள் மற்றும் ஒவ்வாமை போன்ற பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. மேலும் அமில மழை போன்ற சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கும் இது வழிவகுக்கிறது. வாகன புகையில் வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காற்று மண்டலத்தை நஞ்சாக்கி பசுமை இல்ல வாயுக்களின் அளவை அதிகரித்து புவி வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கின்றன. நீர் மாசுபாடு என்பது தொழிற்சாலை கழிவுகள், வீட்டுபயோக கழிவுகள், விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறும் இரசாயன கலவைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. கெட்டுப்போன நீர் குடிப்பதற்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கும் கூட ஆபத்தானது. நீர்வாழ் உயிரினங்கள் இதனால் இறந்து போகின்றன. மேலும் நீர் மூலங்கள் நஞ்சாகி மனிதர்களின் உடல்நலத்தையும் பாதிக்கிறது. அடுத்து நில மாசுபாடு என்பது குப்பைகள், நெகிழி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் விவசாய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவை நிலத்தில் கொட்டப்படுவதால் ஏற்படுகிறது. இந்த கழிவுகள் மண்ணின் வளத்தை கெடுத்து நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துகின்றன. சுகாதாரமற்ற நிலம் மற்றும் பல்வேறு நோய்களை பரப்பும் இடமாக இந்த குப்பைகளை கொட்டும் இடம் மாறுகிறது. முறையாக அகற்றப்படாத குப்பைகள் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுப்புறத்தையும் அசுத்தப்படுத்துகின்றன. மேலும் முறையாக கையாளப்படாத குப்பைகள் நோய்க்கிருமிகளின் புகலிடமாக மாறி தொற்று நோய்களை பரப்புகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: நேர்களை நினைவூட்டுகிறோம். இன்று காலை 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம். சுமித்ரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7 மணி. புதுவை புதுமை. வருவது சிந்தனை மலர். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூக இயல் தத்துவமே உன்னத வாழ்வில் உரிய குறிக்கோள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூக இயல் தத்துவமே உன்னத வாழ்வின் உயரிய குறிக்கோள். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 10:45 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை. 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு: குடும்ப உறவுகள் மேம்பட. நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். 11:45 வானொலிக்கு 90 நேர்களுடனான சந்திப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இனி கேட்கலாம்.
1: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
2: வெப்பமயமாதல், அகிலத்தின் வெப்ப அளவு கூடுதல் வெப்பமயமாதல் என விவரிக்கப்படுகிறது. வேதி வினைகளால் விளையும் பொருட்களை உருவாக்கும் தொழில் உண்டாவதற்கு முன் அகிலத்தின் வெப்ப அளவு கூடல. இயல்பாய் கதிரவன் இறைக்கும் வெப்பம் வான் வழியாக வந்து பூமியின் மேற்பரப்பை மெதுவாக சூடேற்றும். சூடேறிய பூமியின் சூடு சுற்றிலும் வந்த வழியில் திரும்பி வான்வெளியில் கரையும். அகிலத்தின் வெப்ப அளவு மாறாமல் பூமி ஒரு காலத்தில் பூ போல இருந்தது. ஏன் இந்த வெப்பமயம்? வேதி வினைகளால் விளையும் பொருட்களை உருவாக்கும் தொழில்கள் உண்டான பிறகு அகிலத்தின் வெப்ப அளவு எகிரியது. மெல்லிய படலமாய் மேதினியை சுற்றி ஓசோன் என்னும் ஓரடுக்கு போர்வை பூமியை போர்த்தி பூ போல காத்தது. வெயிலோன் கதிரவனின் வெப்ப கதிர்கள் ஓசோன் போர்வையில் உள் நுழையும் வெளியேறும். வரும் கதிரும் வெளியேறும் கதிரும் சம அளவில் சலனமானதால் அகிலத்தை சுற்றி அளவான வெப்பம் மாறாமல் இருந்து மண்ணை காத்தது. நுகர்வு பண்பாட்டு நிலை பெருகிட தேவைக்கேற்ப தொழில்கள் பெருகின. உருவாகிய தொழிலோடு உருவாகின கழிவுகள். கழிவுகளில் சில கலந்தன நீரில், கழிவுகளில் சில கலந்தன காற்றில். இயற்கை பொருளினுள் இருந்த கழிவுகள் வேதி வினைகளால் விடுதலையாகி தொழிற்சாலைகளின் துவாரங்கள் வழியே பூதங்கள் போல புறப்பட்டு வெளியில் கணக்கு இன்றி கலந்தன வழியில். ஓசோன் அடுக்கின் உள்ளடுக்காய் அவை உருவாகின உலகத்தின் மேலே. ஓசோன் அடுக்கு ஓர் இயற்கை அடுக்கு. எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை இருவழி பாதையாய் இருந்து செயற்பட்டு அனுமதித்த வெப்பத்தில் அளவு கொஞ்சத்தை வந்த வழியே வான்வெளிக்கு அனுப்பும். பசுமை குடில் படலம். பசுமை குடில் படலத்தின் பணி இயற்கை ஓசோன் போல் இருக்கவே இருக்காது. ஓசோன் அடுக்கின் உள்ளடுக்காய் அமைந்த தொழிற்சாலைகளின் துவார கழிவுகள் எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை கவர்ந்து தனக்குள்ளே காத்து வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவலயத்தில் கொட்டும். மூல பொருட்களில் மூழ்கி கிடந்த உள்மூல கூறுகள் உடைந்து வெளியேறி பூமிக்கு மேல் இரண்டாம் போர்வையாய் உருவாகி எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை பதுக்கி வைத்து மீண்டும் பூமிக்கு தருவது பச்சை குடில் விளைவாய் பாதிப்பை தருகிறது. பச்சை குடில் வாயுக்கள் எரிபொருளாய் எரிந்து வெளியேறும் கரிக்கூறு வழி கார்பன் டை ஆக்சைடு. விவசாயம் கால்நடையால் விடுபடும் மீத்தேன். வெப்பத்தால் சூடேறி வெளியேறும் நீராவி. விவசாய உரங்களால் விடுபடும் நைட்ரஸ் ஆக்சைடு. பச்சை குடில் விளைவு பண்புடைய இவைகள் கூட்டு கலவையாய் கூடி போர்வையாகி ஓசோனுக்கு கீழ் ஓரடுக்காய் உள்ளது. ஆண்டுதோறும் கூடும் ஆலை கழிவுகளால் பாழ்படுத்தும் பச்சை குடில் வாயுவின் அடுக்கின் தடிமனும் அதற்கேற்ப கூடும். அவ்வடுக்கு சேமிக்கும் அனல் அளவும் கூடும். வெப்ப மயமாகி வேகும் இவ்வுலகும். அதிகீழ் நீராவி அடுக்கு மண்ணுக்கு அருகில் மிகுந்த அடருடன் பச்சை குடில் வாயுவாய் பாதிப்புகள் தரும் நீராவி மூலக்கூறுகள் நிறைந்திருக்கும். வெப்ப நாட்களில் வெயிலால் சூடேறும் மண்ணிலிருந்து வெப்பம் மறுபடியும் திரும்பி விண்ணை நோக்கி வெளியேறி செல்கையில் மண்ணுக்கு அருகில் மிகுந்த அடருடன் மிதக்கும் நீராவி மீளும் மண் சூட்டினை விண்ணுக்கு அனுப்பாமல் விழுங்கி உள்வைத்து மண்ணுக்கே திருப்பி

கப்பிவிடும் மீக்கொடுமை செய்கிறது. நீராவியும் அதிவெப்பம் நிறைந்ததாகி காற்று வெப்பமும் கடுவெப்பமாகி மண் வெப்பத்தை மளமளவென உயர்த்தும். கீழடுக்கு. அடுத்த அடுக்காய் அடர்வின் அளவு கொஞ்சம் குறைந்த கார்பன் டை ஆக்சைடு நீராவியை போன்றே நிறுத்தி வைத்து வெப்பத்தை மண்ணை சூடாக்கும் மீத்தேன் வாயு. நீராவி போன்றே நிறுத்தி வெப்பத்தை நிலத்தை சூடாக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு. மூன்று வாயுக்களும் முழுமையாய் கலந்து இரண்டாம் அடுக்காய் இயங்குகின்றன. நீராவி அடுக்கு நிகழ்த்தும் வெப்ப ஈர்ப்பை இரண்டாம் அடுக்காய் இவ்வடுக்கும் செய்கிறது. வெப்ப நாட்களில் வெயிலால் சூடேறும் மண்ணிலிருந்து வெப்பம் மறுபடியும் திரும்பி விண்ணை நோக்கி வெளியேறி செல்கையில் நீராவி அடுக்கு சூட்டை நிறைய ஈர்த்து வைக்கும். தப்பித்து வெளியேறும் தரை வெப்பத்தை இரண்டாம் அடுக்கு ஈர்த்து பின் திருப்பிவிடும். பூமியிலிருந்து 12 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது இவ்விரண்டாம் பச்சை குடில் வாய்வடுக்கு. ஓசோன் அடுக்கு. பூமியிலிருந்து 12 கிலோமீட்டருக்கும் 20 கிலோமீட்டருக்கும் இடையே இருந்து உயிர் காக்கும் அடுக்கு ஓசோன் அடுக்கு. மூன்றாம் அடுக்கிது முதலிரண்டு அடுக்கை விட அடர்த்தி குறைவாய் அமைந்திருப்பது. கதிரவனில் இருந்து கடும் விரைவாய் பூமி நோக்கி வரும் புற ஊதா கதிர்கள் 1% உள்நுழைந்து பூமிக்கு அருகில் பரவியுள்ள ஆக்சிஜன் மூலக்கூறின் அணுக்கள் இரண்டின் பிணைப்பை உடைத்து பிரிந்திட வைக்கும். பிணைப்பை இழந்து பிரிந்த அணுக்கள் நீண்ட நேரம் தனியாய் நீடித்து இருக்காது. ஆக்சிஜனின் 2 அணுக்களோடு சேர்ந்து 3 அணு ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாகும். 3 அணு ஆக்சிஜன் மூலக்கூறே ஓசோன். இயற்கையில் 2 அணுவாய் இருந்த ஆக்சிஜன் 3 அணு மூலக்கூறாய் முகந்திரிந்து ஓசோனாய் வானோக்கி சென்று வட்ட அடுக்காகி நீராவி அடுக்கின் மேல் நிலைத்திருக்கும். பூமி நோக்கி வரும் புற ஊதா கதிர்களில் 90% தூரத்தே துரத்தி பூமியின் மேல் ஒரு பாதுகாப்பு அரணாய் பரவி இருக்கும் ஓசோனும் பூமியை காக்கும். இடி மின்னல் ஏற்படும் போது காற்று மண்டலத்தை கடக்கும் மின்சாரம் ஆக்சிஜன் பிணைப்பை அடியோடு தகர்த்து தனித்தனி அணுக்களாய் தரை மீது வைக்கும். தரை மீது இருக்கும் தனித்தனி அணுக்கள் 2 ஆக்சிஜன் அணுக்களை இறுக்கமாய் பற்றி 3 ஆக்சிஜனாய் முகமாறி போகும். ஆய்வகங்களில் ஆக்சிஜனில் இருந்து ஓசோன் வாயு உருவாக்கப்படுகிறது. புறவூதா கதிர் போர். புறவூதா கதிர்கள் புவி மீது பட்டால் ஆட்களின் தோலில் ஆறாப்புண் தோன்றும். மனிதனின் மரபில் மாற்றங்கள் தோன்றும். இளம் வயது முதுமை ஏற்பட்டு அதனால் தோலின் சுருக்கம் தோன்றி நிலைக்கும். கரும் புள்ளிகள் காணப்படும். தலைமுடிகள் தானாக உதிரும். கண் பார்வை காணாமல் போகும். வளர்ச்சி குன்றி வடிவம் மாறும். தாவர வளர்ச்சியில் தடைகள் தோன்றி குட்டை தாவரமாய் குன்றி போகும். இலை கருகள் ஏற்படுவதினால் ஒளிச்சேர்க்கை நின்று ஒன்றும் விளையாமல் மகசூல் குறைந்து மானுடம் அழியும். தோல் கரும்புள்ளி தோன்றும் விதம். பரம்பரை பண்புகளின் பதிவு பொருள் DNA-வால் ஏற்படும் தோற்றம் இயற்கை தோற்றம். புற ஊதா கதிர்கள் புகுந்து தோலில் மரபு பொருள் DNA-வில் மாற்றங்கள் செய்யும். புற ஊதா கதிர்களால் பிறழ்வுகள் தோன்றிய மரபு பொருள் DNA மாற்றம் தரும் தோற்றத்தில் மரபு பொருள் சிதைவை முற்றிலும் குறைக்க மாற்று வழியில் முயற்சிகள் நடக்கும். மெலனின் நிறமி மிகுதியாய் தோன்றும். புதிய மெலனின் புறத்தோல் மீது சீராக எங்கும் சென்று பரவாமல் 1 சில இடங்களில் ஒருங்கே திரள்வதால் கரும் புள்ளிகள் காணப்படும் தோலில். தோல் சுருக்கம் தோன்றும் விதம். தோலில் உறுதிக்கு துணை செய்யும் கொலாஜன். தோலின் நெகிழ்வுக்கு துணை செய்யும் எலாஸ்டின். இருந்து இழைகளாய் எழிலூட்டும் தோலுக்கு புரத இழை இவைகளை புற ஊதா கதிர்கள் சிதைத்து நொறுக்கி செயலிழக்க செய்யும். இழை புரதங்கள் செயல் இழந்து போவதால் தோலின் தோற்றத்தில் தொய்வுகள் தோன்றும். ஒளியால் முதுமை உண்டாகும். இதனை ஒளி முதுமை என உலகில் அழைக்கிறோம்.
தலைமுடி உதிர்வும் விழுப்பும். கருப்பு நிறத்தில் கரடு முரடின்றி பளபளப்பாக பார்க்கப்படும் தலைமுடிகள் புரத கெரட்டின் புனைப்பூற்று நீண்ட அமினோ அமிலத்தால்

ஆணச்சரங்கள், தலைமுடியில் தங்கி இருக்கும் மெலனோசைட்டுகள் மெலனின் என்னும் கருப்பு நிறமியை கட்டமைத்திடும். நிறமிகள் இவை நிரம்பி கூந்தலில் தலைமுடிக்கு தந்திடும் நிறத்தை. கெரட்டின் புரதத்தால் கூந்தலின் நீட்சியும் மெலனின் நிறமியால் மிளிரும் கருநிறமும் தலைமுடிக்கு தானாக கிடைக்கும். ஓசோன் படலத்து ஓட்டைகள் வழியே புகுந்து வரும் சூரிய புற ஊதா கதிர்கள் தலைமுடியினுள் தங்கி இருக்கும் கெரட்டின் புரதத்தை கட்டுடைத்து குலைத்து கூந்தலை உடைத்து கொட்டிடச் செய்யும். கரு நிறமியை கட்டமைத்து தரும் மெலனோ சைட்டுகளின் மேல் விழும் புற ஊதா கதிர்கள் பாழாக்கும் அதனை. கரு நிறமிகள் கட்டமைவது நின்று தலைமுடி வெளுத்து தரமிழந்து போகும். கண் புரை நோய். கண்ணின் லென்ஸில் காணப்படும் புரதம் கிறிஸ்டலின் என்னும் கண்ணாடி புரதம். கண்ணில் உள்ள கண்ணாடி புரதம் வெளிப்புற ஒளியை வழிமுறையாய் வாங்கி உள்கண் திரையில் ஒழுங்குடன் வீழ்த்தும். புற உலகு காட்சிகள் புலப்படும் நமக்கு. ஓசோன்

0: படலத்து ஓட்டைகள் வழியே புகுந்து வரும் சூரிய புற ஊதா கதிர்கள் தலை முடியினுள் தங்கி இருக்கும் கெரட்டின் புரதத்தை கட்டுடைத்து குலைத்து கூந்தலை உடைத்து கொட்டிடச் செய்யும். கரு நிறமியை கட்டமைத்து தரும் மெலனோ சைட்டுகளின் மேல் விழும் புற ஊதா கதிர்கள் பாழாக்கும் அதனை. கரு நிறமிகள் கட்டமைவது நின்று தலை முடி வெளுத்து தரமிழந்து போகும். கண் புரை நோய். கண்ணின் லென்ஸில் காணப்படும் புரதம் கிறிஸ்டலின் என்னும் கண்ணாடி புரதம். கண்ணில் உள்ள கண்ணாடி புரதம் வெளிப்புற ஒளியை வழிமுறையாய் வாங்கி உள்கண் திரையில் ஒழுங்குடன் வீழ்த்தும். புற உலகு காட்சிகள் புலப்படும் நமக்கு. ஓசோன் துளை வழி உள்நுழையும் புற ஊதா கதிர்கள் புரத கிறிஸ்டலின் கட்டை உடைத்து கண் லென்ஸினில் குவிக்கும். கட்டு உடைந்த கண்ணாடி புரதம் திரண்டு லென்ஸில் திரை போல் படியும். கண் பார்வை மங்கி கண் புறையாய் முடியும். புற ஊதா கதிரும் தாவர வளர்ச்சியும் பச்சைய பாதிப்பு. புற ஊதா கதிர்களில் பி பிரிவு வகை புகுந்து இலையினுள் பச்சையத்தை தாக்கி சிதைத்து அதனை செயலிழக்க செய்யும். புற ஊதா கதிர்கள் புரதம் என்சைமை புகுந்து சிதைத்து பாழ்படுத்தும். ஒளி சேர்க்கை என்னும் உணவு சேர்க்கையை இலைகள் இறுதியில் இழந்து நிற்கும். பச்சைய சிதைவால் பழுதான இலைகள் பழுப்பு நிறமாய் பாதிப்பு அடையும். இலைத்துளையை இழுத்து மூடும். இலையின் தோலில் இருக்கும் துளைகள் உயிர் வாழவும் உணவு செய்யவும் காற்றை பரிமாற்றி காத்து கொள்ளவும் திறந்து மூடும் திறன் படைத்தவை. இலை துளைகளின் இருபுறமும் கதவுகள் போல காப்பு செல்கள் திறந்து மூடும் திறன் படைத்தவை. புற ஊதா கதிர்கள் புகுந்து உள்ளே காப்பு செல்களில் காணப்படுகின்ற மரபு பொருள்களில் மாற்றங்களை செய்து திறந்து மூடும் திறனை அழித்து மூக்கை பிடித்து மூச்சை நிறுத்தல் போல் மரம் செடி கொடிகளை மரணிக்க செய்திடும்.
1: இதுவரை கவிதைச் சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தருமர் பழனிசாமி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது

0: பயிரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும், வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள்

0: நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்பது குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன, உயர் ரத்த அழுத்தம் என்பது எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பது தற்காலத்தில் மிக அதிகமாக பொதுமக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது 33% உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 33% என்பது கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்கள் சிறிது வேறுபாடு உள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் நகரப்புறங்களில் மருத்துவ வசதி அதிகமாக இருப்பதும் விழிப்புணர்வு அதிகமாக இருப்பதும் காரணமாகும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தில் நிறைய நோயாளிகளுக்கு எந்த விதமான அறிகுறியுமின்றி பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. நிறைய பேர் வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பதை கண்டுபிடிக்கும் பொழுதே அவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளான பக்கவாதம் மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்த பிறகு உயர் அழுத்தம் தெரிகின்றது. பல நோயாளிகளுக்கு விழிப்புணர்வாக உள்ளவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் என்பது படபடப்பு மற்றும் மயக்கம் போன்ற தொந்தரவுகள் வரும் பொழுது அவர்கள் அந்த உயர் பரிசோதனை செய்து கொண்டு அதற்குரிய மருந்துகளை எடுத்துக் கொள்வதன் மூலமாக அதனுடைய பாதிப்புகளை தவிர்க்கலாம். மேலும் நிறைய நோயாளிகளுக்கு உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மருந்துகளை சிறிது நாட்கள் எடுத்து பிறகு அதை நிறுத்தி விடுகிறார்கள். பிறகு வேறொரு மருத்துவம் சென்று காமிக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிட்டதே என்று மருத்துவர் கூறும் பொழுது மருந்துகளை நிறுத்திக் கொள்கிறார். இது மிக தவறான ஒன்றாகும். அந்த மருந்தினுடைய விளைவினாலேயே ரத்த அழுத்தம் கட்டுக்குள் உள்ளது. இதை தவிர்த்துவிட்டு மருந்துகளை நிறுத்தும் பொழுது மருந்தினுடைய விளைவு இருக்கும் வரை கட்டுக்குள் இருக்கும். மீண்டும் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகி நிறைய நோய் நோயாளிகள் பக்கவாதம் மூளை ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளுடன் வந்து இது பண்றாங்க. நார்மலா வந்து எல்லாருக்குமே வந்து ரத்த அழுத்தம் என்பது இருக்கும். உயர்

0: அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை தவிர்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. எனவே எப்பொழுது அந்த படபடப்பு மற்றும் மயக்கம் போன்ற தொந்தரவுகளுடன் மருத்துவரை அணுகி ரத்த அழுத்தத்தை அளக்கும் பொழுது 140 மேலாக 90 மேலாக சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தம் உள்ளது என்றால் நாம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உயர் ரத்த அழுத்தத்தை ஒரே ஒரு ரெக்கார்டிங் வச்சு நம்ம பண்றது கிடையாது. ஒரு ரெக்கார்டிங் அதிகமாக இருந்தால் மீண்டும் ஒரு வாரம் கழித்து மருத்துவர் தங்களை அழைப்பார். தங்களது தூக்க முறை மற்றும் உணவு பழக்க உலகம் கேட்டடைந்து மீண்டும் 2-3 முறை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்களையும் மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருகின்றது. சோ இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு உயர் ரத்த அழுத்தத்தால் வரக்கூடிய பாதிப்புகளை மனதில் கொண்டு நம்ம தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. சோ ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, அது ஏற்கனவே சொன்னது போல மருந்தை நம்ம குறைக்கலாமே ஒழிய முழுவதுமாக நிறுத்திவிடக் கூடாது. இது மிக முக்கியமான ஒன்று. நிறுத்தவங்க நிறைய பேர் பாதிப்புகளை போய் முடிகிறாங்க. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்துல நம்ம மருத்துவரை பார்க்கும் பொழுது மட்டுமே சில பேருக்கு அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் எடுக்கக்கூடிய பிபி ரெக்கார்டிங் டாக்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா நான் டாக்டரை பார்க்க வந்ததுமே அதிகமா அதுக்கு பேர் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் பேரு. இந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் எஃபெக்ட் நம்ம எப்படி குறைக்கலாம்னா 24-hour ஆம்புலேட்டரி பெட் பிரஷர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. வீட்டுல நம்ம அந்த மன அழுத்தம் அதெல்லாம் கிடையாது, அறக்க பறக்க வரது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆம்புலேட்டரி பெட் பிரஷர் மானிட்டரிங் 24 மணி நேரம் பண்ணக்கூடிய ரீடிங்ல 120-130 மேல இருந்தா பிளட் பிரஷர் நம்ம கண்டுபிடிக்கலாம். பிளட் பிரஷரை டயக்னோஸ் பண்ணி தக்க மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதன் வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரலில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியவை இடம்பெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டது, அதனாலேயே கவலை பயம் எல்லாம் அதிகமாகிட்டது, மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன். அதனால் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனால், என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வச்சுங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதிச்சு வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாரான். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் யோசனை பண்ணாங்க, என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாரா அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட

0: குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போய் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு, கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துட்டுது, ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு. உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிட்டு வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சான் அவன். இவ்வளோ அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணித்தான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா, கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா பிரமாதப்படுது இப்போது, ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால் புரியல, நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலகணம் வந்துட்டுது, அகம்பாவம் வந்துட்டுது, லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு, அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டுது. அவ்வளவு தான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மளும் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான், அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோடய அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை. 11:02 நேயர் நேரம், தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட, நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். 11:45 வானிலைக்கு 90 நேயர்களுடனான சந்திப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35 20:00. வருவது நகர்வுலா. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நம் உலா போகும்பூர் தைக்கால். என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் வந்து இந்த பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு ஆனால் தெரிஞ்சிருக்கும். தைக்கால் என்ற ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே கொள்ளிடம் சிதம்பரம் சாலையில் இருக்குது. இந்த கிராமத்திற்கு ஒரு குட்டி விசிட் போகலாமா? அப்படி என்னதான் இந்த கிராமத்தில் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கிடையே.

அனாதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில தைக்கால் அப்படிங்கிற ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டருக்குள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெல்டா பகுதிகளுக்கே உரியதான தென்னை மரங்கள், பனை மரங்கள், சிறிய குளங்கள் நிறைந்து இயற்கையை ரசிக்க வைக்கின்றன இந்த ஊர். தைக்காலுக்கு சுற்றிலும் உள்ள காவிரி படித்துறைகள், பூம்புகார் கடற்கரை, திருவெண்காடு காடுகள் போன்றவற்றுடன் ஒரு ரம்யமான ஆன்மீக இயற்கை சுற்றுலா தலமாக இந்த இடம் விளங்குகிறது. இந்த தைக்கால் சிறிய கிராமம்தான், ஆனால் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. இதுக்கு காரணம் என்ன? இந்த ஊருக்கு புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பித்திருக்கு நமது இந்திய அரசு. அது எதற்காக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு பாடலுக்கு பிறகு.

சர்க்கார் படத்திற்காக சித் ஸ்ரீராம் ஜோனிடா காந்தி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:45. நகர்வுலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நகர்வுலாவில் தைக்கால் அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஒரு பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 200 கால பரம்பு தொழில் துறை வரலாற்றை இந்த கிராமம் கொண்டிருக்கு. சுமார் 70 முன் அஸ்ஸாம் மாநில பிரம்பு தயாரிப்புகளை கற்று வந்து இந்த கிராம மக்கள் பிரம்பினால் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அஸ்ஸாமிலிருந்தே மூலப்பொருட்களை வாங்கி வந்து சிறிய பொருட்களில் அவங்களுடைய உற்பத்தியை தொடங்கினாங்க. இந்த கிராம மக்கள் வெறும் கையாலேயே பிரம்பை வளைத்து பிணைத்து நேர்த்தியாக பொருட்களை வடிவமைக்கும் திறமை பெற்றவர்கள். தற்பொழுது அங்குள்ள சாலையின் இருபுறமும் 2 தொலைவுக்கு சுமார் 200 மேற்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனை கூடங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஞ்சல், நாற்காலி, சோஃபா செட் மற்றும் பல அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் பிரம்புகளில் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க, ஏற்றுமதியும் செய்கிறாங்க. இதனால் இந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டை நமது இந்திய அரசு வழங்கி சிறப்பிச்சிருக்கு.

டான் படத்திற்காக அனிருத், ரவிச்சந்தர் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:50. வேலைவாய்ப்பு செய்திகள். வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் MTS பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, அலுவலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ITI பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 வரை மற்றும் 18 முதல் 27 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1,500, SC/ST பிரிவினருக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3 ஆகும். மேலும் விவரங்களுக்கு FRIDU.EDU.IN என்ற இணையதள முகவரியை அணுகவும். தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஆப்ரேட்டர் 115, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபிட்டர் 93, மைனிங் 21, ஃபோர்மேன் 11 உட்படும் மொத்தம் 268 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, BSc. வயது 18 முதல் 40 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் மூலம் தேர்வு செய்யப்படும் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 6 ஆகும். மேலும் விவரங்களுக்கு MUDIRA.NAL.CO.INDIA.CO.IN. அடுத்ததாக துணை இராணுவமான சகஸ்திர சீமாபால் படைப்பிரிவில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டு காலியிடங்களுக்கான அறிவிப்பு. கான்ஸ்டபிள்

பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது வரம்பு 7/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தீர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 7 ஆகும். மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி ppylyssb.com. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் தைக்கால் அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. அங்கே அவங்க தயாரிக்கிற பிரம்பினால் செய்யப்படும் பொருள்களுக்காக புவிசார் குறியீட்டையும் இந்திய அரசு அவங்களுக்கு வழங்கியிருக்கு. இந்த பிரம்புகள் உள்ளூரிலும் தற்பொழுது வளர்க்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்பு தொழிலுக்கு பெயர் பெற்று விளங்கும் தைக்காலில் பிரம்பு தவிர கரும்பு, வாழை, பருத்தி, நிலக்கடலை, உளுந்து மற்றும் சில காய்கறிகளும் இங்கே பயிரிடப்படுறது. காவிரி நதி பாய்ந்து செல்லும் பகுதியில் உள்ளதால் விவசாயமும் இங்கே செழித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைக்காலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, நிறைய பேருந்துலாம் இருக்குது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் காரைக்கால் பேருந்துகள் மூலம் இந்த தைக்காலை அடையலாம். இல்லைன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஆட்டோவில் கூட நம்ம போகலாம். ரயில் மூலமாக நம்ம போகணும் அப்படின்னா அது வழியாகவும் நம்ம தைக்காலுக்கு போக முடியும். ஒரு முறை மயிலாடுதுறை தைக்காலுக்கு சென்று நிறைய கோயில்களோடு இயற்கை எழிலையும் ரசித்து பிரம்பு பொருட்கள் செய்கிற இடத்துக்கு போயிட்டு அதை நம்ம வாங்கிட்டு கூட வரலாம். எதுக்கு மயிலாடுதுறை தைக்கால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு தைக்காலும் கடலூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மயிலாடுதுறை தைக்கால் தான் பிரம்பு பொருட்கள் உற்பத்திக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது விவசாயிகள், மீனவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என்றும், உணவு பாதுகாப்பு, மனிதநலன் ஆகியவற்றில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக இத்தாலி சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லி திரும்பினார். நேற்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையாக தரம் உயர்த்தி கொள்ள இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்துள்ளன. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் போட்டித் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் அதிகரித்து வருவது குறித்து கூகுள், டெலகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் CBDC எனும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய திட்டத்தின் கீழ் ஆதார் அங்கீகாரம் மூலம் டிஜிட்டல் வேலட் உருவாக்கிக் கொள்ள இன்று நெட்டப்பாக்கம், ஏம்பலம் மற்றும் மணவெளி பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதர பகுதிகளிலும் இதேபோன்று முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. IPL T20 கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் நவீன உலகை குறித்த தெளிவான பார்வையும் அவருக்கு இக்காலகட்டத்தில்தான் உருவானது. அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை. தனது சொந்த உழைப்பில் வாழ விரும்பிய அவர் வணிக ரீதியான விமானி உரிமம் பெற்று விமான நிறுவனம் ஒன்றில் விமானியாக தன் பணியை தொடங்கினார். எளிய மனிதராக அமைதியான வாழ்க்கையை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981ஆம் ஆண்டு அமைதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40வது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980ஆம் ஆண்டுகளிலேயே இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும் தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டு வர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள்

ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அஸ்ஸாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985 ஆகஸ்ட் 15 அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது June 30, 1986 கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு July 24, 1985 ராஜீவ்காந்தி அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது, கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கைகுலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதிக்காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47 வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மதசார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி, மத, மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:12:38.

10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலோடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:02 ஹை ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி, 3:00 ஹலோ டாக்டர் இதில் திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவம் மற்றும் முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள், 4:00 சந்தேஷ் டூ ஷோல்டர் டெல்லி ஏஞ்சல், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. இன்று மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்தி தேவானம், 11:00 நிகழ்ச்சிகள் வானிலை அறிக்கை. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல்

அலைவரிசையில் 12 மணிக்கு வளமான பாரதம். பிரதமர் மந்திரி கிசான் சம்பத் யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஆர். சாமுண்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: Age rights after talks with Putin. Xi calls for immediate end to West Asia war. Hindustan Times headlines, talks in final lap, strikes if no deal, says Trump. Iran says conflict will expand beyond region if US resumes attacks. Financial Express headlines, RBI lines up $5 billion swap to aid liquidity. In the growing market of cosmetics, Central Drug Standard Control Organization has issued an advisory saying cosmetics can only be rubbed, sprayed or sprinkled on body. The newspaper headlines, no cosmetic job with jabs, warns drug regulator. The Indian Express in an exclusive writes, working in my own grave, how workers are training robots that may replace them. The news item writes about workers in factories who are asked to wear smart glasses throughout their day. The exercise reflects a growing global push by AI and robotics companies to gather what's called egocentric data, first-person recordings of human activity that can teach machines how people perform physical tasks. And finally, The Economic Times writes, Google rejigs iconic search box for AI era, adding Google is redesigning its iconic search box and adding new artificial intelligence coding tools in its first step to expand influence in the age of AI. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi successfully concludes his visit to Italy, marking final leg of his five-nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Re-polling begins in Falter Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம். வணக்கம் நேர்களே, இன்றைய தகவல் தளத்துல சூப்பரான ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறீங்க. நீல வைரம், இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுவும் பாலைவனத்துல. பாலைவனத்துல நீல வைரமா? ஆமாங்க, ஓயாசிஸ் அப்படிங்கிற பாலைவன சோலையை தான் நீல வைரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மணல் கடலில் உயிர் ஊற்றாக விளங்கும் பாலைவன சோலை இது. இயற்கையின் விந்தைகளில் ஒன்று. வானம் பார்த்த பூமியாக எங்கும் மணற்பரப்பும் சுட்டெரிக்கும் வெயிலும் நிறைந்த பாலைவனத்தின் நடுவே ஒரு சிறு சொர்க்கம் போல காட்சி அளிப்பதுதான் ஓயாசிஸ் அப்படிங்கிற பாலைவன சோலை. இது ஒரு நீர்நிலை மட்டும் கிடையாது, தனித்துவமான சுற்றுச்சூழலின் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாகத்தோடு வரும் பயணிகளுக்கும் பாலைவன உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த சோலைகள் எப்படி உருவாகின்றன, நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: குருவி படத்திற்காக உதித் நாராயண், ஸ்ரேயா கோஷல் பாடியதை கேட்டீர்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: தகவல் தளம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:35:45. இன்றைய நிகழ்ச்சியில பாலைவனச்சோலை ஒயாசிஸ் இதை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாலைவனங்கள் பொதுவாக வறண்ட மணல் பரப்பை கொண்டிருந்தாலும் அவற்றின் நிலப்பரப்பிற்கு அடியில் அங்கங்கே நீரடுக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து அல்லது இதுதான் ஓயாசிஸ் ஏற்படவே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். நீல வைரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது பாலைவனச்சோலை எப்படி ஏற்படுகின்றனன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்குள்ள நிலப்பரப்பின் அடியில் நீர் அடுக்குகள் உள்ளன. இவைகள் மணல் அரிப்பு காரணமாகவோ, நிலப்பரப்பில் ஏற்படும் பள்ளங்கள் காரணமாகவோ, அடிப்பகுதியில் உள்ள நீர்மட்டம் தரைப்பகுதிக்கு மிக அருகில் வரும்போது இந்த ஓயாசிஸ் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: தாம்தூம் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியதை கேட்டீர்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுச்சேரி வெங்கடாநகர் துணைமின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனைப் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வெங்கடாநகர் காமராஜ் நகர் 45 அடி சாலை, காமராஜ் சாலையின் பகுதி, செல்லா நகரின் பகுதி, ரெயின்போ நகரின் பகுதி மற்றும் பிருந்தாவனம் சுதந்திர பொன்விழா நகர் 45 அடி சாலையின் பகுதி, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியத்தம்மாள் கார்டன், திருமுடி சேத்துராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரேசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட் கவிக்குயில் நகர் மற்றும் நேரு வீதியின் பகுதி, ரங்கப்பிள்ளை வீதியின் பகுதி, வெள்ளாள வீதியின் பகுதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியின் பகுதி, பாரதி வீதியின் பகுதி, மகாத்மா காந்தியின் ஒரு பகுதி, அம்பலத்தடியார் வீதியின் பகுதி, வைஷால் வீதியின் பகுதி, அரவிந்தர் வீதியின் பகுதி, செட்டி வீதியின் பகுதி, அண்ணா சாலை பகுதி, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும் முடக்கு முத்துமாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதியின் பகுதி, மேலும் செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீர்ராஜப்பெயர் வீதிக்கு தெற்கு, மோந்திரேஸ் வீதி வடக்கு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மெஷன் வீதி, செட்டி வீதி, வைசியால் வீதி, வெள்ளாளர் வீதி, நீர்ராஜப்பெயர் வீதி ஆகியவற்றின் பகுதிகள், BSNL உயர் மின்னழுத்த இணைப்பு, கிருஷ்ணா நகரின் சில பகுதி, கீழ் சேவராயப்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டி தெரு, சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெரு, தனக்கோடி அம்மன்பேட்டை, ரொசரியா வீதி, பெருமாள் கோயில் வீதி, பில்கிஸ் வீதி.

தி வண்டிக்காரன் வீதி, பொன்னம்பல முதலியார் வீதி, பெருமாள் பேட், சவுக்கு பேட், தலவா வீரசாமி வீதி, பெருமாள் நாயுடு வீதி, சாலை தெரு, பாரதிதாசன் வீதி, சாமி முதலியார் வீதி, காட்டாமணி குப்பம் வீதி, சோலை தாண்டவம் குப்பம் வீதி, சோலை நகர் முழுவதும் ஆகிய பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்றைய தகவல் தளத்தில் நீல வைரம் அப்படிங்கிற பாலைவன சோலையை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சில இடங்களில் பாறைகளின் இடுக்குகளின் வழியாகவும் இந்த நீர் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பாறைகளின் இடுக்கு வழியாக கசிந்து அந்த நீர் வந்து சிறிய குளமாகவோ அல்லது சிறிய ஏரியாகவோ மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் இருக்கும் இடத்திலெல்லாம் உயிர் வாழ்க்கை சாத்தியம். அதனால் இந்த இடத்தை சுற்றி அடர்த்தியான தாவரங்கள் வளர்கின்றன. இவைகள் பாலைவன சோலைகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. அதாவது நிலப்பரப்பின் அடியில் இருக்கிற நீர் அது மேல் வரும்போது, மேலே எப்படியே வரும்போது அந்த இடத்துல பாலைவனச்சோலை, அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற பாறைகளின் இடுக்கு வழியாக நீர் கசிந்து மேலே வரும்போதும் அந்த நீரின் காரணமாக தாவரங்கள் வளர்ந்து அது பாலைவனச்சோலையாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இங்கு வெளியேற தாவரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓயாசிஸ், சுற்றியுள்ள பகுதிகளில் அங்கே வாழற மக்கள் அத்திப்பழம், ஆப்ரிகாட் போன்ற பழங்களையும், கோதுமை, சோளம் போன்ற பயிர்களையும் அங்கே விளைவிக்கிறாங்க. பாலைவனச்சோலையின் அடையாளமாக கருதப்படும் பேரீச்சை மரங்களும் இங்கே அதிகமாக விளைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:50. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில ஓயாசிஸ், அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அதாவது பாலைவன சோலையை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. பாலைவன சோலை, அதை வந்து பயணம் செய்பவர்களுக்கு, பாலைவனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு இந்த பாலைவன சோலை மிக முக்கியமான தங்குமிடமாக இருக்குது. பண்டைய காலத்தில் இருந்தே இந்த மாதிரி இடத்துல தங்கி வணிகம் செஞ்சுட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க. ஒட்டகங்கள் மூலம் வணிகம் செய்வாங்க இல்லையா, அப்போ அவங்க தங்குவதற்கு சிறந்த இடங்களாக இந்த பாலைவன சோலைகள் இருந்திருக்கு. இதை தான் பயன்படுத்திட்டு அங்கே இருந்து அவங்க நிறையா விவசாயம் செய்கிறதோ இல்லை பொருட்களை விற்பனை செய்கிறதோ எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. விவசாயம் அப்படின்னு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மரங்கள் தான், முக்கியமாக கோதுமை சோளம் பயிரிடுவாங்க, அதுக்கப்புறம் அத்திமரம், ஆப்ரிகாட், மீதி பழங்கள்லாம், இந்த பெரிச்சை இதெல்லாம் அவங்க வந்து பயிரிட்டு அதை விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால் பெரிய ஓயாசிஸ்லாம் காலப்போக்கில் சின்ன சின்ன நகரமாகவும் அங்கே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலைவனத்தில் எப்படா எல்லோரும் வசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த சோலைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. குட்டி குட்டி ஊர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பெரிய நகரங்கள் கூட அங்கே வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஓயாசிஸ்கள், அதாவது பாலைவன சோலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நீல வைரம் அப்படின்னே சொல்கிறாங்க. வைரம் விலை மதிப்ப அற்றது இல்லையா, வெயிலில் போயிட்டுருக்கும்போது அந்த நிழல் நமக்கு எவ்வளவு ஒரு இதை தரும், நிழலினருமே வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி அந்த பாலைவனத்திற்கு பாலைவன சோலை ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு, அதுவே நகரங்களாகவும் மாறிடுச்சு. இந்த பாலைவனத்தில் கூட இயற்கை செயற்கை அப்படின்னு இருக்கான். தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: பிரிவோம் சந்திப்போம் படத்திற்காக வினித் சைந்தவி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 8:55:30. இந்த நிகழ்ச்சி தகவல் தளம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஓயாசிஸ் அப்படிங்கிறது இயற்கை செயற்கை ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மனிதர்களால் பாலைவனங்களில் துளை கிணறுகள் தோண்டி மற்ற இடங்களிலிருந்து குழாய்கள் மூலம் இந்த இடத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்து ஒரு பகுதியை பசுமையாக மாற்றி உருவாக்குறது, இது வந்து செயற்கை ஓயாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயற்கை முறையில் இவங்களாகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாலைவன சோலை. இங்கே நிறையா ரெசார்ட்லாம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற தார் பாலைவனத்தில் இது போன்ற செயற்கை சோலைகள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து ரெசார்ட் இருந்தாங்கன்னா சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே வந்து தங்கிக்கலாம், எல்லா இடத்தையும் சுற்றி ரசிச்சுட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இயற்கையாக இருக்கிறது தான் முன்னாடியே தானாகவே உருவாகிறது. அதோட இந்த செயற்கையும் சேர்த்து இரண்டு வகையான ஓயாசஸ்கள், அதாவது பாலைவன சோலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பாலைவன சோலையை பற்றி நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

மைனா படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தகவல் தளம். சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நின்னு ஜூஜி தன்யுடைத்தி. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

நேரம் 9:32 30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து பாலிஞ்சு காமாட்சி, மத்யமாவதி ராகம் ஆதிதாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுடெல்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அமெரிக்க தூதர் திரு சிர்ஜியோ கார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக மத்திய நிதி அமைச்சகம் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகள் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். எபோலா தடுப்பூசி தயாரிப்பதற்கு 9 மாதங்கள் வரை ஆகலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது 2 பரிசீலனை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இன்னும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் வசிமூர்த்தி தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02.
2: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் முதலில் வருகிறது. ரயில் பயணங்களில் படத்தில் இருந்து இந்த பாடல்.

கேட்டால் இனிக்கும் மூணூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜபாளையத்தில் இருந்து பிரபு வீரா. இனிய காலை வணக்கம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு

அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னையிலிருந்து மணலி மாறன். மாப்பிள்ளை படத்திலிருந்து என்னதான் சுகமோ இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்காங்க. 1989 ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்திலிருந்து ஒரு பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:45 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 11:02 நேயர் நேரத்தில் தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட, நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். 11:45 வானொலிக்கு 90 நேயர்களுடனான சந்திப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நண்பகல் 12 வளமான பாரதம், பிரதான் மந்திரி கிசான் சம்பத் யோஜனா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:48 31 நொடி. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி. இவர் விரும்பி கேட்ட பாடல் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி. உங்கள் விருப்பம். நேரம் 10:23:46. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் களவாணி.

நேரம் 10:28. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத். கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:32 முப்பது நொடி. இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பம்மல் ராஜன், பார்வதி என்னை பாரடி படத்திலிருந்து ஒரு பாடல்.

10:37:30 அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் கண்ணால் பேசுவா படத்தில் இருந்து. கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக கோவை புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் சரவணன், மொராதாபாத் மகேஷ், காட்டூர் எஸ் சிவகுமார், மதுரை சோ சண்முகசுந்தரம், தாராபுரம் துரைராஜ் மற்றும் பலர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், ஹேமலதா முல்லைக்காடு பாபு, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேயர் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

0: கேட்ட இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்த நேயர் வேற்றவலம்குமார் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் அந்த பாடல் ஒலித்தது. இன்று பாடல் இடம்பெறாத நேயர்கள் நாளை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேர்கள் கேட்க இருப்பது
1: ஆகாஷ்வாணி. சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
2: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 21/5/2026 சர்வதேச தேயிலை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். முதன்முறையாக யுனைடெட் நேஷன்ஸின் கீழ் செயல்படும் FAO என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கடந்த 2020 May 21 சர்வதேச தேயிலை தினமாக அங்கீகரித்தது. அன்று முதல் வருடந்தோறும் சர்வதேச தேயிலை தினமானது May 21 கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் மகத்துவத்தை இவ்வுலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும் தேயிலை தொழில் சார்ந்த லட்சோப லட்ச விவசாயிகள், தேயிலை தூள் விற்போர், வாங்குவோர் மற்றும் ஏற்றுமதி செய்வோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேயிலை தினமானது FAO உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய கடந்த 70 மேலாக இந்திய தேயிலை வாரியமானது தேயிலை தொழில் சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் ஓர் உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை 7வது தேயிலை வாரியம் சர்வதேச தேயிலை தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. உண்மையில் தேயிலையானது பல வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகையாகும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் கேட்டகின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்து பல்வேறு நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க உதவுகிறது. இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட தேநீரை ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான பாணியில்

0: தயாரித்து பருகி வருகின்றனர். தேயிலையில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களையும் பெறுவதற்கு முறையான வகையில் தேநீரை தயாரிக்க வேண்டும். சிலருடைய சுய லாபத்திற்காக இந்த அற்புத மருத்துவ குணம் கொண்ட தேயிலையில் கலப்படம் செய்து நுகர்வோரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றனர். எனவே தேயிலையின் தரத்தை அறிய நாம் பருகும் சாதாரண நீரில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தேயிலை தூளை சேர்க்கும் பொழுது சாயம் பிரிந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தூளாகும். தேயிலையின் இயற்கையான சாயம் கொதிக்க வைத்த நீரில் மட்டுமே இறங்க வேண்டும். இத்தகைய அற்புத பானத்தில் மகிமையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல இந்திய தேயிலை வாரியமானது பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த சீர்மிகு தேயிலை தினத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக விவசாயிகளுக்கு தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 18/5/2026 முதல் ஒரு வார காலத்திற்கு கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தென்னிந்திய அளவில் நன்றாக செயல்படும் சுய உதவி குழுக்கள் மற்றும் தேயிலை விவசாய உற்பத்தி சங்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அங்கீகாரம் அளித்து இந்திய தேயிலை வாரி ஊக்கப்படுத்தி வருகிறது. ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் மிக்க தேயிலையை தயாரிக்கும் சிறு விவசாயிகள் தங்கள் தேயிலை தூளை காட்சிப்படுத்தி பொதுமக்களிடையே அதன் மருத்துவ குணங்களை விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் தேயிலையின் நற்குணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சம்பந்தமான வினாடி வினா, வண்ணம் தீட்டும் போட்டி, ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி, தேநீர் தயாரிக்கும் போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நல்ல தரமான தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்று இலவச தேநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி சங்கங்களை சேர்ந்த சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற நடந்தேறி வருகிறது. மிக முக்கியமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை இந்த நாள் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் தேயிலை வாரியமானது வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தில் தேயிலை வாரியத்தின் குன்னூர் மண்டல அலுவலகம் வாயிலாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சுமார் 25 லட்சம் அஞ்சலகத்துறை சிறு சேமிப்பு கணக்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள பிரதான ரயில் நிலையங்கள், பயணிகள் பயணிக்கும் ரயில்கள் மற்றும் விமான நிலையங்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. பெருநகரங்களில் விளம்பர பதாகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இளம் தலைமுறையை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேயிலையின் மருத்துவ குணங்களை விளக்கி பல்வேறு வகையான தேயிலையை காட்சிப்படுத்தி தேயிலை தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் சுமார் 120 பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ சமுதாயத்திடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. மேலும் தெலங்கானா மாநிலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற சிறந்த தேநீர் தயாரிக்கும் போட்டியையும், கேரள மாநிலத்தில் மாத்ருபூமி நாளிதழ் நடத்திய தேயிலை சார்ந்த கருத்தரங்கையும், ஊட்டி அல்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டு சார்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டத்தையும் இந்திய தேயிலை வாரியம் ஸ்பான்சர் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட பிரத்யேகமான ட்ரேட் ஃபேர் மற்றும் பொருட்காட்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தேயிலையை காட்சிப்படுத்தி அதன் மகத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகிலேயே அதிக வாழ்நாளுடன் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். இதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். தரமான தேநீரை அருந்தி வாழ்வை வளமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கிய உரை இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சி முன்னதாக இன்று காலை 8:30 நமது சென்னை நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கியதில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் 1200 ரூபாய் ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி இவரிடம் ஜூலை 1 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விபரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 6 மாலை 5 வரை அனுப்பலாம். மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in இவற்றை பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி.

0: முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: இன்று காலை 11:02 நேயர் நேரத்தின் தலைப்பு குடும்ப உறவு மேம்பட. நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். கேட்க பங்கேற்க தவறாதீர்கள் நேயர்களே. 11:02 நேயர் நேரத்தில்

போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தில் இத்தாலி நாட்டிற்கு சென்றது மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்னிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது விவசாயிகள், மீனவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என்றும், உணவு பாதுகாப்பு, மனித நலன் ஆகியவற்றில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மெட்டா, கூகுள், டெலகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே அச்சத்தை ஏற்படுத்துவதால் இதுபோன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11:02. நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொன்னால் அது மிகையாது. ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான கருத்துக்களை உடைய, பல்வேறு விதமான குணாதிசயங்களை உடைய குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது மிகவும் போற்றக்கூடிய அல்லது பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. அந்த குடும்பம் கொஞ்சம் கூட சிதையாமல் கொண்டு செல்வதென்பது அனைவருக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு நேயர், வணக்கம்
3: சார்.
2: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்குப்பம். நலமா இருக்கீங்களா
2: ஐயா? நலமா இருக்க ஐயா, நலமா இருக்க ஐயா. குடும்ப உறவுகள் மேம்பட அப்படின்ற தலைப்புல தான் நீங்க நம்ம பேச இருக்கோம்.
3: நம்ம குடும்பத்துல சார், பிள்ளைகள் கிட்டையும் சரி, நம்ம பெற்றோர்களும் சரி, அவங்க

0: எதிர்முனைகளை நம்ம சண்டை சேச்சர்களாக இருக்கணும் சார்.
1: சரி,
0: நம்ம பிள்ளைகளை வந்து அந்த வறுமையிலேருந்து அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சார். ஆடம்பரமான வாழ்க்கை, நம்ம மோட்டர் சைக்கிள் கேட்குது அதை உடனே வாங்கி கொடுக்கூடாது சார், லட்சம் ரூபாய்க்கு மேல்பட்டு. எல்லா நிலைய நிலைமைக்கு ஒரு கல்வி செல்வங்களை கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும், வாழ்வியல் கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் சார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஆ, பிள்ளைகளை ஏற்றோடனே நம்ம செல்லம் கொடுத்து இப்படி தான் அப்படின்னா தவறான பாதைக்கு போக விடக்கூடாது சார். நம்ம பெற்றோர்களும் ஒரு கண்டிப்பு இருக்கணும் சார்,
1: கண்டிப்பாக
0: பாராட்டுகளும் இருக்கணும் சார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத கூட ஒரு நாசுக்கா, இது இப்போ தேவையில்லப்பா நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க மனம் கோணாத அளவுக்கு அதை சொல்லணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், பிள்ளைகளை வந்து பெற்றோர்களுடைய கஷ்ட நிலை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் சார். அதேமாதிரி பெற்றோர்களும் அதுமாரி பிள்ளைகளிட்ட அனுசரணையாக நடந்துக்கணும்
1: சார்.
0: சில பிள்ளைகள் வந்து நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, சில இதெல்லாம் தவறான முடிகளாம் சில பிள்ளைகளை செஞ்சுக்கு சார்.
1: அதுக்காக தான் சொன்னேன்
0: என்னங்க சார்,
1: அதுக்காக தான் சொன்னேன் நம்ம இல்லைன்றத சொல் இல்லைன்னு டைரெக்டாக சொல்லாமல் நம்மளுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லி நான் அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு உணர்த்தி அதை பொறுமையாக சொன்னோம்னா அவங்க மனசும் பாதிப்படையாமல் இருக்கும் இல்லையா?
0: ஆ நிச்சயமா சார்.
1: ஆ நிச்சயமா.
0: ஆ, மற்ற நேர்கள் என்னென்ன கருத்து சொல்கிறாங்கன்னு செவி கொடுத்து கேட்கலாம் சார்.
1: ஆ கேட்கலாம். அழைப்புக்கு நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி.
0: ஆ மிக்க நன்றிங்க ஐயா.
1: குழந்தைகள் கேட்ட உடனே அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது வாங்கி கொடுக்கறது முக்கியம் தான், ஆனால் அது வந்து அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடியுன்ற சூழ்நிலையில் அதெல்லாம் நம்ம தவிர்த்துறதும் நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து ஐயா பேசுகிறீங்க? ஆ வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம குடும்ப உறவுகள் மேம்பட அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம்.
2: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படி கிராமங்கள்ல பேசுவாங்க.
1: கண்டிப்பா.
2: இந்த கூட்டு குடும்பமா வாழற நேரங்கள்ல செலவுகள் பாதிக்கு மேல குறையும். அதே நேரங்கள்ல நம்ம கூட்டு குடும்பமா வாழற நேரங்கள்ல அந்த மூத்த குடும்பத்திலையும் அரவணைச்சு வாழணுங்கிற எண்ணங்களும் நமக்கு வரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இந்த கூட்டு குடும்பம்னு சொல்ற நேரங்கள்ல சில குடும்பங்களை நான் பார்ப்பேன், அவங்க சும்மா பங்குக்காக பிரிக்காம அண்ணன் தம்பி ஓதை கட்டிகள், அவங்க தாண்டி அடுத்த குழந்தைகள் அந்த சந்ததிகள் வர நேரங்கள்ல கூட இன்னமும் கூட கூட்டு குடும்பம் வாழ்றது பாக்குற போது எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கும், ஒரு பக்கம் பொறாமையா இருக்கும். இந்த பொறாமை எதுக்காகன்னு
1: கேட்டீங்கன்னா,
2: இவங்களை போல மற்றவங்களும் இந்த மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்து எவ்வளவு நல்லா இருக்கும், ஏசலும் பூசலும் ரொம்ப வழக்கம் பண்ணிட்டு சண்டை சாரி போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி கூட கூசம் மட்டும் உத்தரம் வரத்து கூட பேசிட்டு இந்த வீட்டு பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு போவாரு, அந்த வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு வராது, பெரியம்மா பெரியப்பா பெரியம்மா பெரியாப்பா பெரியம்மா சுத்தப்பா சின்னம்மான்னு கூப்பிடாது. இந்த மாதிரி ஒரு போர்ந்து போட்டு ஒரு எல்லைக்குள்ளே வாழற கிராமங்களை தாங்க இங்க பாத்துட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால நாம வந்து பொறுமை எனும் நகை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மூதாட்டு விட்டு கொடுத்து அனுசரிஞ்சு வாழ நேரங்கள்லயும் கோபத்தை தூக்கி ஒரு பக்கம் தள்ளி வைக்கிற நேரங்கள்லயும் கண்டிப்பா கூடி வாழ்றது அது ஒண்ணு முடியாத விஷயம் கிடையாது.
1: கண்டிப்பா. எங்க
2: அம்மா வழியில ஐந்து அண்ணன் தம்பிகளும் மொத்த ஓரத்திலும் கிட்டத்தட்ட அவங்க பிள்ளைங்க பிறந்து பெரியவராய் கல்யாணம் பண்றதுலயும் கூட ஒற்றுமையா வாழ்ந்ததா, அது ஒரு ஒரு 70-80 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு.
1: 100 ஆண்டு இல்லையா, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி
2: அப்படிதானே இருந்தது. ஆமா. இன்னொரு சொல்ல முடியல, அறியாமல் இல்ல, அதனூருங்கிற கிராமத்துல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பிறந்தாங்க. அப்பா என்ன சொன்னாரு, உங்களுக்கு சொத்துக்களை நான் பிரிச்சு பாகாட்டான பண்ணிடுறேன்னு
1: சொன்னாரு.
2: வேண்டா, நாங்க ஒத்திமையாவே இருக்கிறோம், பாகாட்டான பிரிக்கிற பேரால எங்களுக்கு கூட ஒரு கோடு போட்டு விட்டுருந்தேன் சொல்லிட்டாரு. அப்படியே கூடிய ஒற்றுமையா இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல அவங்க பிள்ளைங்க ரெண்டு வீட்டு பிள்ளைங்களும் வரும்போது இவங்க பெருப்பாவும் சித்துப்பாவும் இப்படி சொல்லுகிற போது அவங்க உங்க மாதிரியே நாங்கள் ஒற்றுமையா வாழறோம்பா. அது பிற்பாடு காலங்கள் வரும்போது நாங்க பங்கு பக்கத்துக்கு இருக்கிற காலங்கள் வரும்போது பாத்துக்கிடுவோம், நாங்க பகிமை இல்லாம தானே ஒற்றுமை வாழ்ந்துட்டு
1: இருக்கோம், எங்க
2: கூட எடுத்து ஒரு கோடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. பகை கொண்ட உள்ளம் உயிரத்தின் இல்லம், அந்த பகைமையை வேறு அறுத்துட்டாலே கண்டிப்பா நம்ம ஒற்றுமையா வாழலாம், ஒற்றுமைக்கு இலக்கணமும் அமைக்கலாம். எங்க பெரியப்பாவும் எங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அந்த கடைசி காலத்து குறிப்பிட்ட காலம் வரும்போது அவருக்கு பிரம்மச்சாரி

0: விக்ரம் எல்லாம் வந்தனால அவருடைய பங்குகளை எங்களுக்கு தானமா எழுதி கொடுத்தார். ஆனாலும் கூட அந்த பாசம்ங்கிறது அங்க அனுமதி கொள்வதற்கு என்ன பகமே இல்லாம ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த மாதிரி வாழ்க்கைய இப்ப இருக்க கொண்டு வரணும் சொன்னா பெற்றோர்கள் முன்னதாரமா வாழ்ந்துக்கணும், ஒற்றுமுடி அவசியத்தை இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவராதான் வாழ்ந்தோ வாழ்ந்தோ பிறந்தோன்னு சொல்லி பெற்றவர்களை தனிமை குடியில தள்ளி விடாம இப்ப இருக்கிற சந்ததிகள் இப்ப வரக்கூடிய மருமகள்கள் மகன்கள் அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மகன்கள் தங்கள் கடமையை செய்து கொடுத்து ஒன்றுபட்டு வாழ்ந்துட்டாங்கன்னா இது அருமையான குடும்பம். இந்த மாதிரி குடும்பம் தான் ஒற்றுமைக்கு இயக்கிறவங்களுக்கு வகுத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து பேரும் புகழோட வாழ்ந்துருவாங்க, மற்றவங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க.
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து குடும்பம் வந்து ஒரு கதம்பம் மாதிரி தொடர்ந்து கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்ந்தோம்னா இன்றைக்கி நாட்டில் முதியோர் இல்லங்கள்லாம் தேவையே இல்லாத ஒன்றாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 11:15 40 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்திலே குடும்ப உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: இளமங்கலம் ஈராமா முருகன்.
0: வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: குடும்ப உறவுகள் மேம்படன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா.
1: கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லது சார். அப்பதான் ஒரு குடும்பம் வந்து விளங்கும்.
0: அதுல
1: குழந்தைங்க வந்து பார்த்ததை கேட்கும். நம்ம ஏமா இந்த டைம் ஆனா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு பதமா குழந்தை பக்கமா பேசி நம்ம போனோம் சார். அதான் சார், ஒரு குடும்பம் அது போல ஒரு உறவினர் வீட்டுக்கு கூட அவங்க போனாங்கன்னா அந்த உறவினர் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, இப்போ வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதாகும் இல்லை, நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கணும், அது போல இருக்காதா இல்ல தங்கியாது வா அப்படின்ட்டு நம்ம குடும்ப சூழ்நிலையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். நம்ம கிட்ட இருந்து அவங்க உறவினர் வீட்டுக்கு போறதுக்கு பதமா பேசிக்குவாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் அங்க போயிட்டு மறுபடியும் அவங்க எனக்கு கால் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இது
0: போலன்னு,
1: ஏன் வர ஒரு நாள் தவறிடும், அது மறால் நல்ல வரான் அப்படின்னா நம்மளுக்கு வேலை இருந்தா இல்ல நம்ம குடும்பத்துல இது போல இருக்குது அப்படின்னா ஒருத்தர் அனுசரிச்சு போறதுதான் ஒரு குடும்பம் மேம்படுத்தி வளரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உறவினர் வீட்டுக்கு போறாங்க, அவங்களுடைய நிர்பந்தம் இருக்கும்ல, ரொம்ப நாள் சென்று நம்ம வீட்டுக்கு வராங்க, இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல.
1: ஆமாங்க சார்.
0: அதுக்காக கூட அவங்க தங்க சொல்லிருக்கலாம், அதை மறுக்க முடியாம கூட அவங்களால போயிருக்கலாம் இல்லைங்களா?
1: ஆமா, நீ சொல்றது கரெக்டான ஐயா.
0: சரி சரி சரிங்க ஐயா.
1: நன்றி சார்.
0: அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு இந்த உறவுகள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: அப்படிப்பட்ட கூட்டு குடும்பமாக வாழ்ந்த பல காலங்கள் பல நேரங்கள்ல இருக்கு, இப்போ அந்த சூழ்நிலை உருவாகுதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக தான் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சரி.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கேன் தம்பி.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது இன்றைய காலகட்டத்துல சரி எந்த காலகட்டத்திலையும் குடும்ப உறவுகள் அந்த எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல உதாரணத்தை தலைப்பு கொடுத்துருக்கேன் தம்பி.
0: நன்றிங்க. நன்றி.
2: அந்த தலைப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.
2: முதல்ல வந்து அனுசரிக்கும் தன்மை வேணும் தம்பி குடும்பத்துல. ஒரு புரிந்து கொள்ளும் தன்மையும் அனுசரித்து போகும் தன்மையும் வேணும். இது ரெண்டுமே எந்த மேன்மை அடையும் தம்பி?
0: கண்டிப்பா.
2: நம்முடைய தாய் தந்தை யார், நம்முடைய மனைவி யார், நம்முடைய உறவினர்கள் யார், இவர்களுக்குள்ள பாகுபாடு என்னதான் காரணம், ஏன் தான் இவர்களுக்குள்ள பிரிவாகி என்ன எண்ணி பார்க்க வேண்டும். பொது சொத்து பிரச்சனையா இல்ல இந்த பெண் குடுக்கல் வாங்கல கூட சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஆராய்ந்து பார்த்தோம்னா அது விட்டு கொடுத்துதான் போகணும். அது எதனால ஏற்படுது, பல காரணங்கள் உள்ள தம்பி. அந்த குடும்ப உறவுகள் வந்து ஒன்றோடு ஒன்று சங்கதி மாதிரி பிணிக்கே இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அந்த மாதிரி பிணைக்க வெறும் தங்கம் வந்து நகையாவாது. அந்த தங்கத்தை

0: வந்து உருக்கினால் தான் வந்து நகையை செய்ய முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: அந்த மாதிரி சில குடும்ப உறவுகள் வந்து விட்டு கொடுத்தாதான், நெருப்புல காய்ச்சினாதான் அந்த பொருள் வந்து எந்த ஒரு பொருள் உருவாக்கும்.
1: கண்டிப்பா.
0: இப்ப அரிசி மட்டும் வலையில வச்சுட்டா அரிசி ஆகாது, அடுப்புல வந்து விறகு வச்சு போகணும். இப்ப இதுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். அனுசரித்து பொருள் தான் தண்ணி ஒன்றுக்கு ஒன்று. அந்த அனுசரிப்பு இல்லைன்னா வச்சீங்க வாழ்க்கைய நீ என்ன சொல்றது, நான் தான் கேக்குறது. வச்சுட்டா மட்டும் போடுமா, அதை வளர்க்கக்கூடிய தகுதி உனக்கு வேணாமா, தந்தைய பார்த்து கேள்வி கேட்க கூடாது,
1: பிள்ளைங்க கேக்குற கேள்வி.
0: ஆமா, இந்த காலகட்டத்தில் நடக்குது தம்பி. அந்த காலத்து அதனால தான் அவன் அப்ப கட்டு கிடக்காத அந்த பிள்ளைங்களோட கோயிலுக்கு எழுதி குடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலைகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
1: பேரப்பிள்ளைங்க
0: மட்டும் தாத்தா கிட்ட வந்து கொஞ்சுவாங்க, அப்ப நினைப்பேன் இருக்க என்ன கொஞ்சமா பேரன் கொஞ்சம். இது வந்து பொறாமையுடைய உச்சம். இது ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஏற்படுற நிகழ்வு. முதல்ல எனக்கு பேரனை பெற்றுக்கொடுறா ஏண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அத தாத்தா என்னது நினைக்கிறாரு, அதாதா
1: இவ்வளவு நாள் கூட இருக்கேன், இந்த பிள்ளைய கொஞ்சல ஆனா பேரனை மட்டும் கொஞ்சாரு, எங்கிட்ட மட்டும் கடுபுடு கடுபுடுன்னு இருந்தாரு.
0: எல்லா குடும்பங்களுக்கும் உள்ளது பரஸ்பரமான உண்மை தெரிஞ்சது. ஆகையினால நம்மதான் பரஸ்பரத்தை எண்ணி அதை உணர்ந்து நடந்து கொண்டா பிரச்சனை ஏது, அவ்வளவுதான். நன்றி தம்பி சாரி.
1: நன்றிங்க, நன்றி நன்றி, அழைப்புக்கு நன்றியா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
2: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். குடும்ப உறவுகள் மேம்பட அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம்.
2: குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உறவு செய்யக்கூடிய அந்த ஒரு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசு பண்ணக்கூடாது. அந்த உறவு செய்யக்கூடிய தவற மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவு மேம்படுத்தல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு லீவ் கிடைச்சது அப்படின்னா பசங்களை அங்க கூட்டிட்டு போகிறது, அந்த பசங்களை அவங்களோட பழக விடுறது, அந்த மாதிரியான விஷயம் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத சொல்லி வளர்க்கணும். தெரியுமா இப்படி இவங்க எங்க இருக்கிறாங்க, இவங்க பேரு மொத்தத்துல ஒரே ஒரு வார்த்தையில போயிடுது. அதாவது அங்கிள் ஆன்டி அப்படிங்கிற மாதிரி தான். அங்கிள் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஆன்டி
1: எப்பொழுதுமே
2: அந்த குடும்ப உறவுகள் கிட்ட அந்த குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை பெருசுப்படுத்த கூடாது. அந்த உறவுகள் கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி தவறு செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத மத்தவங்க முன்னாடி வச்சு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகும் பொழுது அதுதான் பிரதானம் அப்படின்ட்டு நினைக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி குடும்ப உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்த்து அதை பாராட்டணும். உதாரணத்துக்கு நம்ம சித்தி நல்லா சமைச்சாங்கன்னா சூப்பரா இருக்கு சித்தி அப்படிங்கிறோம். அப்பா வந்து நமக்கு ஏதாவது ஒரு மெனக்கிட்டு சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து அப்ரிசியேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குடும்ப உறவுகள்ல சில கசப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். சந்தேகிச்சிருவது ரொம்ப காமன் தான். அதை ப்ரொலாங் பண்ணி விடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு பாரு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் 25 நிமிஷம் 25 வருஷமா பேசவே இல்லை தெரியுமாம்பாங்க. 25 வருஷம் யாருக்கு வந்து இழப்பு, அது கூட அவங்க அறியாம அப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா.
1: அடுத்த ஜென்மத்துல இதே குடும்பத்துல இதே உறவோட பிறப்புமான்றது கேள்விக்குறிதான் இல்லைங்களா?
2: அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை கோபத்துல விட்டாங்க அப்படின்னா பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்கள மறக்கணும், அவங்க சரி செய்யற தப்பு மன்னிச்சு விட்டுலாமே அப்படின்னு விடணும். அதுதான் அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கறது மேம்படுவதற்கான ஒரு

0: நேரம் இப்போது 11:30 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் தான் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு வந்து குடும்ப உறவுகள் மேம்பட அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க.
1: இந்த குடும்ப உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுல எல்லாருமே அடங்கிடுறையா? அதாவது இப்ப எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து மூணு அண்ணன் தம்பி. எங்க மூணு அண்ணன் தம்பியும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கடினமா கடிஞ்சிக்கிடுவாங்க. ஆனா பாசத்துல அவங்கள அந்த மூணு பேரும் மாதிரி பாசத்துல யாரையுமே நான் பாக்கலையா அது வரைக்கும். யாருக்காவது ஒரு சின்ன கல்லு தட்டிட்டா கூட அப்படி கதறிடுவாங்க. நாங்க இருக்கிறது கோவில்பட்டியில இருக்கோம். எங்க பெரியப்பா இவங்க எல்லாம் திருநெல்வேலியில இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க போன்ல பேசுவாங்க. அப்ப போற ட்ரங்கால் போட்டு பேசுறதானே இப்பதானே எஸ்டிடி செல்போன் எல்லாம் வந்துருச்சு. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்க எங்க அப்பாட்ட பேசலன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயி போவோம். எங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி ஆயிரும். அதே மாதிரி எங்க அப்பா கூட பிறந்த எங்க அத்தை ஒண்ணு, அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. எங்க அத்தைக்கு ஒரு பொண்ணு, ஆனா மூணு தாய் மாமா எங்க அத்தை மகளுக்கு. அவங்க அப்பா செய்ய வேண்டிய காரியங்கள் பூராமே எங்க அப்பா மாதிரிதான் செய்வாங்க. எங்க அப்பா எங்க பெரியப்பா மாதிரிதான் செய்வாங்க. ஏன்னா எங்க அத்தை பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது. அதனால அந்த தாபஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க ஐயா.
0: தாய்மாமன்
1: அதாவது தாய்மாமன் உறவுல வந்து அப்படி ஒரு உறவை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட அவருக்கு எங்க அத்தைக்கு ஆம்பளை பையன் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணுதான். அந்த இறுதிச் சடங்கு செய்யும் போது எங்க அத்தை பொண்ணு எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சு அந்த சடலத்தை சுத்தி வந்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எங்க அப்பா செய்ய
0: வச்சிருக்காரு.
1: ஆமா, அப்படி செய்ய வச்சு அவங்கள கடைசி வரைக்கும் அந்த பொண்ண வளர்த்து செஞ்சு கட்டி கொடுத்தது முதல் கொண்டு எங்க அப்பா தான் பாத்தீங்க. அப்படி எல்லாம் ஒரு உறவெல்லாம் பார்க்க முடியாதுயா. உதாரணத்துக்கு ஆயிப்போ நானே உங்க வீட்டுக்கு வர்றேன், இல்ல நீங்களே என் வீட்டுக்கு வர்றீங்க, இது நம்ம உறவுகளுக்குள்ள வச்சுக்கிறோம்னு வச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்காதவங்கள பார்த்த உடனே ஒரு கண்ணீர் வரும் பாத்தீங்களா?
0: கண்டிப்பா
1: அந்த கண்ணீர் வரும். அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களோட இருந்து பேசி செஞ்சு பழகிட்டு ஊருக்கு புறப்படும் போதும் அவங்களும் கண்ணீர் ஓடிப்பாங்க, நம்மளும் கண்ணீர் ஓடிப்போம்.
0: கண்டிப்பா
1: இந்த கண்ணீருக்கு இணையா வேற எந்த பாசத்தையா சொல்ல முடியும்?
0: நிச்சயமா நிச்சயமா
1: இருக்க முடியாது. ஆனா இப்பவும் கண்ணீர் வடிக்கிறாங்க ஐயா. இவங்க ஏண்டா வந்தாங்கன்னு.
0: அது அந்த காலம், இது இந்த காலம்ன்றீங்களா?
1: இப்ப ஐயோ வந்துட்டானே நினைக்கிறாங்க ஐயா. இப்ப வந்து சரி, ஒண்ணு விட்டு ஒண்ணு உறவா இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கறாங்க. அந்த மாதிரி ஒரு மரியாதை மேம்படுறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த உறவுகள் நீங்க சொன்ன மாதிரி மேம்படுறதுக்கு என்னன்னா நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க குழந்தைகளை காட்டணும்.
0: இப்ப நீங்க தான் பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க இத்தனை பேர்ல.
1: ஆமா,
0: இந்த உறவுகள் மேம்பட இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சந்திரசேகர் சார் அருமையா சொன்னாங்க. அடுத்து நீங்க சொல்றீங்க,
1: நம்ம குழந்தைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆமா, அவங்களை கூப்பிட்டு வந்துட்டே இது பெரியப்பா பிள்ளடா, இது சித்தப்பா பிள்ளடா, இது அத்தை அம்மா பிள்ளை, இது அத்தா வேணும், இது மாமா வேணும்.
0: அறிமுகப்படுத்தி
1: நம்ம போற இடத்துக்கு அவங்கள கூட்டு போய் இன்னும் சொன்னாத்தையா இந்த உறவுகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
0: அடுத்த தலைமுறை வந்து அதே உறவோட இருக்கணும், இதே பாசத்தோட இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்தவங்களை பத்தி சொல்லணும். அண்ணன் பையன் மாமா பையன் சொல்லி கொடுக்கணும்.
1: அதுக்குதானயா இப்போ ஒவ்வொரு சமுதாய
0: ஹலோ
1: ஒரு தடவையாவது நம்ம குல சொந்தங்களை சந்திச்சு அவங்கள
0: கேக்குதுங்களா?
1: குலதெய்வத்தையும் உண்டு பண்ணிருக்காங்க பெரியார். ஆனா அவங்க வரைக்கும் நம்ம அப்படி இருந்தோம் ஐயா. இப்ப கூட நான் சில பேர்த்த சொன்னேன், நீயும் நானும் இருக்குதுன்னு இந்த உறவு இப்படி இருக்கும்பா

0: நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் இப்படி இருப்பாங்கிறது இருப்பாங்களா அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியத்தான்பா இருக்கு. அப்படின்னு என்னன்னா இப்படி சொல்றீங்க, அதுக்கு என்னன்னு சொன்னா, அதுக்கு என்ன சொன்னா, உன் பிள்ளைகள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா, என் பிள்ளைகள உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து அந்த உறவை வளர்க்கணும்பா. வளர்த்தாதான் அவங்க நம்மளுடைய பேரும் நல்லா இருக்கும். உறவுகள் மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, அற்புதமா பதிவிட்டீங்க உங்க கருத்துக்களை. நன்றிங்க ஐயா, அழைப்புக்கு நன்றி. நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை அற்புதமான முறையிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா? ஹலோ, கேக்குதுங்களா? குடும்ப உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சன் அப்படின்ற உறவுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப சுருங்கி போச்சு. யார் வீட்டுக்கும் ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோமா, இரவில் போயிட்டு காலையில் வந்துடுறோம், காலையில் போயிட்டு. ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம், போயிட்டு அங்கேருந்து வேலைகள்லாம் நம்ம எடுத்து போட்டு நம்ம வீட்டு வேலை மாதிரி செய்வோம். அப்படிப்பட்ட காலகங்கள் வந்து இப்போ சுருங்கி போனதால் இன்றைக்கி உறவுகள் மேம்படுவது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உறவுகள் மேம்பட்டுச்சுனாலே முக்கியமாக முதியோர் இல்லங்கள் தவிர்க்கப்படும் என்பது தான் என்னுடைய
2: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை. ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேய நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி குடும்ப உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில்தான் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள் வந்து குடும்ப உறவுகள் மேம்பட பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளுக்கு எப்படி வளர்க்கணும், எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை நம்ம உறவினர்களுடைய குழந்தைகிட்ட அறிமுகப்படுத்தணும், அவங்க நமக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்ம பேசினாலே, அதை நம்ம குழந்தைகளை போய் அறிமுகப்படுத்தினாலே அடுத்த தலைமுறைக்கு இந்த உறவுகள் சிதறாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இன்றைக்கி வந்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ற உறவுகள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, இரண்டு குழந்தைகள் போதும் அப்படின்னு நம்ம நிறுத்தினதால் தான். மக்கள் தொகைக்காக வந்து நம்ம இரண்டு குழந்தைகள் போதும் அப்படின்னு நிறுத்தினோம். அப்போ தாய் மாமன்ற ஒரு உறவு வந்து அங்கே அடிபடுது. அப்போ அத்தை மாமா இப்போ நிறைய உறவுகள் வந்து இது மூலமாக நமக்கு வந்து இப்போ இன்றைய தலைமுறைக்கு அந்த உறவுகள்லாம் கிடைக்காமலே போயிடுது. அதை நம்ம மேலும் வலுப்படுத்தணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களை சித்தப்பா சித்தி சித்தி குழந்தைங்களை வந்து சித்தப்பான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களையும் அப்பான்னு தான் சொல்லுவாங்க. அது குறைச்சி சொன்னால் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்றதால சித்தப்பாவை கூட அப்பான்னு சொல்லுவாங்க, சித்தியை கூட அம்மான்னு சொல்லுவாங்க. 1000 தான் சொத்து பொத்து தகராறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பெரியவங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் வந்து அனைவரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நிலை தான் முந்தைய காலத்தில் இருந்தது. இப்பையும் அதே நிலை தொடரணும். பெரியவங்களுடைய சொல்ல வந்து அவங்களுடைய வார்த்தைகளை வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சிறப்பான ஒரு இடத்துக்கு போவோன்றது இன்றைய நேய நேரத்தில் குடும்ப உறவுகள் மேம்பட்டிருக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று இந்நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்போது 11:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
1: வணக்கம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றி ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றி ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமரு தாணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்துலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆடு, எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது என்னோட பஸ் ட்ராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்றுன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போதுலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 ஹவர்ஸ் ஒரு வீட்டில் ஓடுனா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடும். ரேடியோ மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்க வீட்டுல ரேடியோ தான். நானும் இத பஸ்ல கேட்டு ஓகே நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜுக்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைம்ல டிவி, மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவில இருந்து மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
0: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலாக ரேடியோலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா தான் ரொம்ப அதிகமாக கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 செகண்ட் ரீலில் கூட

0: என்னால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளோ பெரிய ட்ராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜென்ரேஷனில் எப்படி கேட்டு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்ன கேட்குறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனால் ரேடியோ கேட்குறது மட்டும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளோ பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸில் எடுக்கிறாங்கனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ நேரம் அட்ராக்டிவாக இருக்காது, ஆனால் ஒரு ரேடியோவில் பேசுறது மட்டும். அந்த காலத்தில் வந்து சீரியல்லு, இப்போல்லாம் நம்ம வந்து சீரீஸு, வெப்சீரிஸு, மூவிஸ் இதெல்லாம் நம்ம டிவியில் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் ரேடியோலேயே வந்து ட்ராமா இதெல்லாம் நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, ஃபோன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல. அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட்டு எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுனா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுனே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்
3: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமும் நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டில் எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுலேருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்தில் ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ GST பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்
4: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக், நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. இந்த 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும்?

0: எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடிக்கு மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஐஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும் வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின்றிருக்குல்ல, அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவி தான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம் வாழ்க்கையில. எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளோ எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கேட்ட நிகழ்ச்சி முன்னதாக இன்று காலை 8:45 எமது சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒளிப்பதிவு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம்.

0: எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள்.
1: அமைப்பு மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அன்பு, எப்பா அன்பு, நிறுத்துப்பா வண்டிய நிறுத்துப்பா.
1: இருப்பா இருப்பா இருப்பா, இதோ இதோ ஓரமா நிறுத்துறேன்ப்பா. சொல்லுப்பா ரவி சொல்லு.
0: அன்பு, வண்டியில பின்னாடி என்னப்பா மூட்டை பழ வாசனை வருது?
1: அந்த சோகத்தை ஏன்பா கேக்குற? அத்திப்பழம் அறுவடை செஞ்சு 5 மூட்டை வச்சிருந்தேன், 4 மூட்டைய ஒரு வழியா வித்துட்டேன், ஒன்னும் தங்கி போச்சு. பழங்கள் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதான் வயல்ல உரமா கொட்டலாம்னு சாகு மூட்டைய கொண்டுட்டு போறேன்ப்பா.
0: ஏன்பா சாப்பிட்ற பழத்தை இப்படி வீணாடிச்சிட்டியப்பா? 4 பேருக்கு சாப்பிட கொடுத்துருக்கலாமே.
1: ஏன்பா ரவி, பழங்கள் சீக்கிரமாக வீணாகிடும்னு நான் நினைக்கலப்பா, இல்லைனா யாருக்காவது சாப்பிட கொடுத்துருப்பேன்.
0: சரி அன்பு, நடந்தது நடந்து போச்சு. இப்போ வயலுக்கு உரமாக இந்த அழுகிய பழங்களை போடுறது தான் சரி. ஆனால் இனிமே பழங்கள், அது எந்த பழமாக இருந்தாலும் சரி, அல்லது காய்கறியாக இருந்தாலும் சரி, உணவு பொருட்களை பதப்படுத்தி நீண்ட நாள் வச்சிருக்கிற மாதிரி செய்ப்பா.
1: என்னது பதப்படுத்தி நீண்ட நாள் வச்சிருக்க முடியுமா? ஏன்பா ரவி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானே வசனத்தில் போயிட்டு இருக்கேன், என்னை நிக்க வச்சு வம்பிழுக்கிறேன். நீ
0: அன்பு உண்மையதான்ப்பா சொன்ன. PM கிசான் சம்பட யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் உணவு பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய பல்வேறு உதவிகளை செய்கிறதுப்பா நம்ம மத்திய அரசு.
1: ஏம்பா ரவி, என்ன மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் இருக்கும் போல தெரியுது. வாப்பா அப்படி மருத்துவரமாக உட்காந்து பேசலாம்.
0: அன்பு, எனக்கு நேரம் இல்லைப்பா. என் வீட்டுக்கு நம்ம புதுச்சேரி குறும்பாப்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள முனைவர் ஆர் விஜயலட்சுமி மேடம் வர்றதா சொல்லியிருக்காங்க.
1: ஓஹோ,
0: அவங்க உணவுப் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது குறித்து பல்வேறு செய்திகளை சொல்லுவாங்க.
1: பரவாயில்ல,
0: நீ என்ன பண்ற, உன் வயலுக்கு போய்
1: சரி
0: இந்த வீணான பழங்கள் எல்லாம் கொட்டிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துடுப்பா. அதுக்குள்ள மேடமும் வந்துடுவாங்க.
1: சரி ரவி.
0: அவங்க கிட்ட பல விஷயங்கள் உணவு பதப்படுத்துதல் பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா.
1: ஓகே ரவி, நான் உடனே என் வயலுக்கு போயிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு வரேன்ப்பா.

0: பாப்பா அன்பு, உனக்காக தான் வெயிட்டிங்கு. விஜயலட்சுமி மேடம் அப்பயே வந்துட்டாங்க. உட்காருப்பா, மேடத்துக்கிட்ட நம்ம பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், சில செய்திகள் உங்ககிட்ட கேட்கணும். அதுவும் குறிப்பாக இந்த உணவு பதப்படுத்துதல் சம்மந்தமாக. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த மாதிரி பொருட்கள் விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி அதை பதப்படுத்தி நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
2: காய்கறிகள், பழங்கள் இதை வந்து மதிப்பு கூட்டுதலில் வந்து விலை கம்மியாக இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய வாங்கி அதை வந்து நம்ம பதப்படுத்தி எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் வரும், உணவுப் பொருளும் வீணாகாது. அந்த விதத்தில் வந்து ஒரு வெங்காயம் திடீர்னு பார்த்தா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் போகுது, திடீர்னு பார்த்தா 20 ரூபான்னு விற்கிது. விலை கம்மியான நேரத்தில் வெங்காயத்தை வாங்கி அதுலேருந்து மதிப்பு கூட்டி நாம் என்னென்ன பொருட்கள்லாம் செய்ய முடியும்?
3: அது நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அதில் வந்து நம்ம பவுடர் பண்ணலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதை வந்து சன்ட்ரை பண்ணலாம், சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கலாம், உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணலாம்.
2: எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்குள்ளார எடுத்துணும்பீங்க, அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் வைக்கணும்பீங்க?
3: இல்லை இல்லை,
2: அந்த அதிகமான வெயில் பண்ணலாம்,
3: அதிகமான வெயில் பண்ணலாம், நல்ல சூரிய வெளிச்சத்திலே இருக்கலாம்.

0: மாதிரியே காய வைக்கலாம்,
1: சருகு மாதிரியே காய வைக்கலாம். நீங்க சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா கீரைகள் தான். அந்த மாதிரி வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்லயே இருக்கலாம்.
0: நல்ல ஒரு நீட் நீட்டா கீரல் கீரலா வெட்டிட்டு
1: ஸ்லைஸ் ஸ்லைஸா பண்ணிட்டு நீட் நீட்டா கீரை பிரியாணி கறிறோம்ல அந்த மாதிரி அரிஞ்சிட்டு வெயில்ல சூரிய வெளிச்சத்துல நல்லா காய வைக்கலாம். அப்படி இல்ல பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னா ட்ரையர் இருக்கு, ட்ரையர்ல போட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ட்ரையர்ல போட்டோம்னா அந்த கலர் கூட மாறாது, அப்படியே தான் இருக்கும், சன்லைட்லயும் மாறாது. அதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுடரை நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி குக்கீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முறுக்குல சேர்ப்பாங்க சிலரு, அந்த ஃப்ளேவருக்காக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அந்த வாசனை அதெல்லாம் அப்படியே இருக்குமா இல்ல அதுல உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்குமா?
1: சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும், சத்துக்கள் மாறாது, அதனுடைய வாசனையும் மாறாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வடகம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஐட்டம் வந்து பவுடர், அந்த வடகத்துக்கு வெங்காயத்தை வந்து பொடியா நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து வெந்தயம், பூண்டு, அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். நைட்டு வச்சுட்டு மஞ்சத்தூளும் போடணும். அதில் காலையில் எழுந்து நம்ம வந்து அதை லைட்டாக ஒரு ஷீட்டில் உணர்த்தி விட்டுடணும். டைரெக்டாக சூரிய வெப்பத்தில் உலத்தி
0: விட்டுட்டு
1: இல்ல மொத உலத்தினோம், உலத்தினா கொஞ்சம் ட்ரை ஆகும்,
0: கொஞ்சம்
1: ட்ரை ஆகும். ரொம்ப அன்னைக்கே நம்ம பிடிச்சோன்னு வைங்களேன் தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கும். முதல் நாள் லைட்டா உணர விட்டுட்டு கொஞ்சம் உலந்ததுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஏன் விளக்கெண்ணெய் போடுறோம்னா அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து கெடாது, அதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் போட்டா ஒரு 100 மில்லி போட்டா போதும். நான் சொல்றது வந்து ஒரு 3 கிலோவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு அப்போதான் நீங்க சொல்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சுட்டோன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட அது வண்டு வராது, புழு வராது, அப்படியே நல்லா நெடுநாள் பாதுகாக்கலாம். இது நாங்களாம் 1 வருஷமும் வச்சிருப்போம், 2 வருஷமும் வச்சிருப்போம், அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெங்காயத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம். வத்தல்னால் இந்த அரிசி வத்தல் போடுறோம்ல, அந்த அரிசி வத்தலோட வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அந்த வத்தலோட சேர்த்து வெங்காய வத்தல்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து போடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். வெங்காய சீசன் டைமில் இந்த மாதிரி பவுடர் பண்ணுறது, வத்தல் போடுறது, வடகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
0: பூண்டு வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 240 ரூபா அப்படிலாம் போயிடுது ஒரு கிலோ. பூண்டை வந்து நம்ம இது மாதிரி மதிப்பு கூட்டி ஒரு பொருட்களை நம்ம நீண்ட காலம் வச்சுக்கிற மாதிரி என்ன செய்யலாம்?
1: பூண்டுலையும் நிறைய பண்ணலாம், நீங்கள் நல்லா கேட்டீங்க. பூண்டை உரிச்சிட்டு, பூண்டை உரிக்கிறதே பெரிய வேலை. அதை வந்து எலி முறையில் எப்படி உரிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான். அதை உதித்துட்டு எண்ணெய் தடவி வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சுட்டு ஒரு துணியில் அதை கட்டி லைட்டாக படிக்கட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அடி அடித்தோன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உறிஞ்சிருக்கும். சிலர் வறுப்பாங்க, அதில் வறுத்தா ஃப்ளேவர் போயிடும். இது மாதிரி அடிக்கும்போது எல்லாம் தோல் பூரா வந்துடும். 1-2 தான் ஒட்டிகிட்ருக்கோம், அதையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். இது உரித்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில், அதாவது வந்து பிரைன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, உப்பு போட்டு தண்ணியில், அதாவது 1 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் உப்பு போடலாம், இல்லை 75 கிராம் உப்பு கூட போடலாம். அதில் இந்த பூண்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கிடவே கிடையாது, அப்படியே இருக்கும். அது கார்லிக் பிரைன் சொல்யூஷனில் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூண்டை கொஞ்சோண்டு ஆயில், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 3 மாதம் 6 மாதம் கூட இது கிடவே கிடையாது, நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா பூண்டை வந்து இந்த வெங்காயத்தை நம்ம பொடி பண்ணோம்ல அந்த மாதிரி காய வச்சு அதை பவுடர் பண்ணியே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். பூண்டு பவுடர்னே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் நிறைய விற்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் விற்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு பவுடர் விற்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, காய வச்சு பவுடர் பண்ணுறது தான். பவுடர் பண்ணும்போது கெடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
0: சரிங்க மேடம், நீங்கள் போயிட்டு வாங்க மேடம்.
2: ரவி, மேடம் பேசுனதில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுப்பா. ஆனால் இந்த உணவு பதப்படுத்தி அதுலேருந்து வித்தியாசமாக கவர்ச்சிகரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்பா.
0: அதனால் என்ன, இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல், உடனே நாம் திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போவோம். அங்கே மாங்காய், அப்புறம் அந்த மாம்பழம் இருக்குல்ல, இதுலேருந்து பேடா, மிட்டாயி, இது மாதிரி பல வகையான உணவுப் பொருட்கள், அப்புறம் நீ வச்சிருந்தீ அத்திப்பழம்,
2: ஆமாம்,
0: அந்த அத்திப்பழத்துலேருந்து சாக்லேட்டு, அதுலேருந்து பேடா, ட்ரை ஃப்ரூட்டு, இப்படி பல வகையான

0: உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத பத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறாங்கப்பா.
1: ரவி, அப்ப இப்பவே திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையம் போறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்புறோம்.
0: ஓகே அன்பு, வாப்பா போகலாம், வண்டி எடுப்பா.
1: ஓகே ரவி, பின்னாடி உக்கார. ரவி, பிரதம மந்திரி கிசான் சம்பத யோஜனான்னு சொன்னிய, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: இது உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மத்திய அரசுடைய திட்டம்ப்பா.
1: அப்ப இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன?
0: உணவு பொருட்கள் பண்ணை வாயில் முதல் சில்லறை விற்பனை நிலையம் வரை திறமையான விநியோக சங்கிலி நிர்வாகத்துடன் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளால் வீணாகாமல் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான்ப்பா இந்த திட்டத்துடைய நோக்கம்.
1: அதாவது உணவு வீணாவதை குறைப்பது இதன் முக்கிய நோக்கம், அப்படிதானே?
0: கரெக்டா சொன்னேன் அன்பு. நியாயமான விலையில் நுகர்வோருக்கு தரமான உணவை வழங்குவது, அப்புறம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்டதுப்பா இந்த திட்டம்.
1: ரவி, நீ சொல்றத பார்த்தா வேலை வாய்ப்புகள் பெருகும், நவீன தொழில்நுட்பங்கள் கிடைக்கும், உணவுப் பொருட்கள் வீணாகாமல் பதப்படுத்தி விற்பனைக்கு வரும்போது நாட்டின் உணவு பதப்படுத்தும் சந்தையின் மதிப்பு கூடும்.
0: ஆமாம் அன்பு, அறுவடைக்கு பிந்தைய விரயங்கள் அப்புறம் இழப்புகளை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கங்கள் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பதா திட்டத்தை செயல்படுத்தும் போது கிடைக்கும்.
1: இந்த திட்டம் மானியத்துடன் செயல்படுத்தப்படுகிறதா?
0: ஆமாம்ப்பா, விவசாய குழுக்களை கண்டறிந்து அவர்களுக்கு மானியங்களை வழங்குவது நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம். பேசிக்கிட்டு வந்ததுல திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையமே வந்துடுச்சுப்பா.
1: ஆமா ஆமா ரவி,
0: வண்டி அதோ அந்த மரத்தடியில் நிப்பாட்டுப்பா.
1: சரி சரி சரி,
0: வாப்பா உள்ள போகலாம்.
1: ரவி, நிறைய விவசாயிங்க நிற்கிறாங்க, உணவு பதப்படுத்துதல் பயிற்சிக்காக வந்திருப்பாங்க போல இருக்க, அவங்க கிட்ட கூட பேசலாமே நாம.
0: ஓகே பேசலாமே, அதோ ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட முதல்ல பேசுவோம்.
1: சரி சரி.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா,
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
3: ஐயா, நான் ஆசிரியராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டேன், விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். பேர் வந்து சுந்தரகாந்தி, கிராமம் வேங்கை, திண்டிவனம் டவுனில் இருக்கேன் ஐயா. இங்கே கேவிகேயில் நிறையா ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நபார்டு திட்டத்தின் மூலமாக சூரிய ஒளியில் உலர்த்துதல் சொல்லிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பயனாக இருக்குது, ஏன்னா நான் வந்து மூலிகை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஜனங்களுக்கு, எல்லாருக்குமே வியாதி சரி பண்ணிகிட்ருக்கேன். அது இது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. உண்மையில் எனக்கு எப்படி காய வைக்கிறது அவ்வளோ சிரமப்படுவேன், இந்த மூலிகையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சு கொடுக்குறதுன்றது. இப்போ இவங்க சோலார் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக கொண்டு வந்து நான் போட்டுடுறேன். காய வச்சு உடனே எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது, ஏன்னா சோலாரில் பயன்படுத்தும் போது மூலிகையினுடைய தன்மை குறையாது, கூடுதலாக பவர் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இது எனக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. ரெண்டாவது, எது தேவையோ வந்து பயன்படுத்திங்க. இது நபார்டு திட்டத்தால் அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட பயிற்சி, நல்லா பயன்படுத்தி நல்லா செய்யுங்க, எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. இப்போ ஏன்னா அந்த மூலிகையெல்லாம் எனக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு இது சௌகரியமாக இருக்குது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் வந்து விலை குறைவாக கிடைக்கிற நேரத்தில் வாங்கி எப்படி பதப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க, செய்து காமிச்சாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே. இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எங்களையும் செய்ய சொன்னாங்க, அவங்களும் செய்து காமிச்சாங்க. அதேமாதிரி நாங்கள் செய்து காய வச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டோம்.
2: இப்போ நீங்கள் வந்து சோலார் ட்ரையர் தான் அது, அதில் வந்து நீங்கள் பதப்படுத்துதல் மட்டும்தான் பண்ண முடியும். வந்து உணவை மதிப்பு கூட்டி நாம் வந்து உணவுப் பொருட்களை விற்கிறது அப்படிங்கிறதுனா அது நாம் தான் செய்யணும்.
3: ஆமாங்க.
2: இப்போ நீங்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் செய்கிறீங்க?
3: இல்லை, இப்போ நான் வந்து உணவுப் பொருள் இப்போ தான் தயார் பண்ணுறோம், நான் மூலிகை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 வருஷமாக 5
2: நீங்கள்
3: 25 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன், வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி மூலிகைகள்
2: சக்கரவியாதிக்கு
3: மட்டும் குணப்படுத்துறதுக்குன்னு 40 மூலிகை இருக்குது, அதில் ஒரு 25 மூலிகை போட்டாலே போதும், எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து நான் வளர்த்தி எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
2: மூலிகை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுமா?
3: இல்லை, தனித்தனியாக உணர்த்தி எடுத்துட்டு அளவுலாம் எழுதி இருக்குங்க, அந்த அளவு படி போட்டு அரைச்சி மிக்ஸிங்கில் போட்டு அரைச்சி மிஷின் இருக்குது, தனியாக
2: பவுடர் ஆக்கி
3: அவங்களுடைய உடம்புக்கு எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி கொடுக்குறோம்.
2: 40 மூலிகைகளில் 25 மூலிகைகள் நீங்கள் வந்து பயன்படுத்த ட்ரையரில் பதப்படுத்தி அதை வந்து பவுடராக்கி அந்த பவுடரை எப்படி சாப்பிட்றது?
3: அவங்களுடைய உடம்புடைய நிலைமை கண்டிஷன் தெரிஞ்சு தான் கொடுக்க முடியும்.
2: அதுதான் சாதாரண மனிதன் சாப்பிட்டு ஒரு 10 வருஷமாக இருக்குது, அவருக்கு ஒரு 300 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது, அவருக்கு சொல்லுங்கள்.
3: 300 லெவலில் இருக்கிறவன் சொன்னால் 2 வேளை சாப்பிட்லங்கய்யா, காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு சிட்டிகை போடுற

0: போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடணும். ஈவினிங் அதே மாதிரி ஒரு குடிச்சிடணும். அரை மணி நேரம் மட்டும்தான் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுவும் அதனுடைய அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளே நார்மல் கொண்டாடலாம். அந்த மூலிகைகள் பண்ணிவிடும்.
1: நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு மூலிகைகளை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மூலிகைகள்லாம் எங்கே போய் கிடைக்குது, நீங்கள் வந்து எப்படி வாங்கிட்டு வரீங்க?
0: செஞ்சு காட்டு பக்கம் போகிறோங்க ஐயா. மலை பக்கத்து கிராமங்கள்லாம் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து நைட்டில் நானே உட்காந்து சுத்தம் பண்ணுவேன். நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரை கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு பயம்தான்.
1: இப்போ திண்டிவனத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த சோலார் ட்ரையர் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு
0: இருந்தீங்க? அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. நான் வீட்டில் காய வைக்க முடியாது, துணி ஒன்று போட்டு காய போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடிடுவேன், அது குரங்கு வந்துச்சுன்னா தொலை கொடுத்துருவோம். ஆனால் இப்போ இதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொண்டு வந்தோம்னா உள்ளே போட்டுட்டு போயிடுறோம், எப்போ தேவைப்படுதோ வந்து எடுத்துக்கலாம். அது இலையினுடைய தன்மை பொறுத்து ஒரு நாள் காய் ரெண்டு நாள் காயுங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த சோலாரால் எனக்கு பரவாயில்ல, ரொம்ப நன்மை தான், எனக்கு நல்ல நன்மைகள் தான்.
1: இப்போ இந்த மூலிகை பயன்பாடை தவிர வேறு என்னென்னலாம் செய்கிறீங்க? கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு.
0: கீரைகள்லாம் காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுத்துட்றேன் ஐயா, சொந்தக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கீரைகள் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணிவிடுவோங்க, பூச்சி கீச்சு இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரையரில் போட்டு காய போட்டுருவோம் உள்ளே. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி இளம் சூட்டிலே பார்சல் பண்ணிவிடணும்.
1: மிக்சியில் எப்படி அரைக்கிறது? தண்ணி ஊற்றி அரைக்கும்?
0: தண்ணிலாம் இல்லைங்க, வெறும் பவுடர். அப்படி வெறும் பவுடராக அரைச்சி அந்த இளம் சூட்டில் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றாவது சீக்கிரம் கிடையாது, ரசாயனம்லாம் எதுவுமே தேவையில்லை.
1: சோலார் ட்ரையரில் முருங்கைக்கீரையை எத்தனை நாள் வந்து நீங்கள்?
0: ஒரே நாள் போதுங்க,
1: ஒரு நாள்.
0: ஒரே நாள் போதும்.
1: காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்?
0: ஒரு நாலு மணி நேரத்தில் காய்ஞ்சிரும் எங்களுக்கு அந்த தழை. இன்சுலின் ஒரு தழை இருக்குங்க, அந்த இன்சுலின் போட்டுக்கிறவங்க சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அதை. அது ரெண்டு நாள் ஆகும், ரெண்டு நாள் காய வச்சு அது காய்ஞ்சிடும் வந்துடும்.
1: சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து பவுடர் பண்ணி பேக்கெட்டில் வந்து நீங்கள் அனுப்புறீங்க, எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அதை?
0: குறைஞ்சது நாலு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம்,
1: வீணாகாது.
0: வீணாகாது.
1: என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்?
0: தேவைப்படுது அது இட்லி தூளில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாம்பாரில் போட்டுக்கலாம், ரசத்தில் போட்டுக்கலாம், எப்படி ஒன்றாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது டேஸ்ட் உள்ள கலந்துட்டு மிக்ஸ் ஆகிடும்.
1: அதாவது முருங்கைக்கீரையுடைய பயன்களை நம்ம இப்படியெல்லாம் நம்ம
0: பயன்படுத்திக்கலாங்க,
1: நம்ம உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்,
0: பயன்படுத்திக்கலாம்.
1: இதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, வேறு மற்ற கீரைகள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சில சீசனில் பார்த்திங்கன்னா சில கீரைகள் கிடைக்காது, சில சீசனில் அதிகமாக கிடைக்கும். இப்போ அந்த கீரைகள்லாம் நம்ம பதப்படுத்தி வச்சுருந்து நம்ம கிடைக்காத நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: இருக்குங்க, பயன்படுத்தலாம். பழைகளாக காய வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தூது வேலைலாம் இருக்குதுன்னு வச்சுங்க, கிடைக்கும் போது எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணிடணும். சூரிய வெளியில் காய வச்சு எடுத்துடுறோம், பதப்படுத்தி வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது அரைச்சிக்கணும். அப்படி வச்சுருந்தோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஒன்றாவது. அந்த தன்மை மாறாதுங்க. நிழலில் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே உள்ள நிழலில் வச்சுருந்தா போதும். பேக் பண்ணி சூடாக இளம் சூட்டில் பார்சல் பண்ணி கட்டி உள்ளே வச்சுருவேன், அப்படியே இருக்கும்.
1: இப்போ நீங்கள் திண்டிவனத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அந்த சோலார் ட்ரையர் இப்போ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: வாடகை எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு?
0: வாடகைலாம் இல்லைங்க ஐயா, நபார்டு திட்டத்தில் கவர்மெண்ட் மூலமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
1: இலவசமாக பயன்படுத்தி
0: இலவசமாக கொடுக்குறாங்க, இலவசமாக எடுத்துக்க சொல்கிறாங்க.
1: எந்த விவசாயி வேணாலும் இலவசமாக
0: செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டாங்க, செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம்.
1: வேற என்னது உணவு பதப்படுத்தி நம்ம செய்யற மாதிரி வேற ஏதாவது செய்றீங்களா?
0: இல்லைங்கய்யா, ஊறுகாயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதில் மட்டும் நம்ம பயன்படுத்துறது சோலாரில் பயன்படுத்துறது கீரைகள் தான், ஏன்னா நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கால எனக்கு அதுதான் பயன்படுது. நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா வேற ஒன்றும் இல்லை.
1: நன்றி.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
2: அடுத்ததா அதோ அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கம்மா.
1: உங்கள் பேர், ஊர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
3: என் பேர் தையல் நாயகி, தனியல் கிராமம், தனியல் போஸ்டே தான், மயிலா யூனியனு, திண்டிவனம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்.
1: எவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி உணவு பதப்படுத்தி நம்ம தொழிலாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது, எப்போ ஆரம்பிச்சிங்க?
3: நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்கோம் ஐயா.
1: எப்படி அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு? எங்கேயா போனீங்களா, எங்கேயா பார்த்தீங்களா?
3: ஏற்கனவே செய்யணுன்ற எண்ணம் இருந்தது. அப்புறம் விழுப்புரத்தில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து முதல்ல ஊறுகாயும் மசாலா பொடி பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க.
1: எங்கே, உங்கள் ஊர்லேயே வந்தாங்களா?
3: இல்லை, நாங்கள் தான் அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்,
1: விழுப்புரத்தில் போய்.
3: ஆமாம், எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதில் என்ன இதுனா, காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு.
1: என்ன காய வைக்கணும்?
3: பெரண்டை, தூதுவலை, இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் போட்டால் நீண்ட நாள் வரும். அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும். நிழலில் தான் காய வைக்க முடியும், வெயிலில் காய வைக்க முடியாது.
1: காய வைக்கவும் கூடாது.
3: ஆமாம், காய வச்சா அதோட தன்மை போயிடும். அதனால் அது கொஞ்சம் நிழலே காய வச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும், எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியாது. சோலார் ட்ரையர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது.
1: சோலார் ட்ரையர் வந்து திண்டிவனம் வேளாண்மை அறிவியல்,
3: வேளாண் அறிவியத்தில் மேடம் வந்து சொன்னாங்க. எங்கள் ஊருக்கு வந்து விதைகள்லாம் கொடுத்து வருவாங்க. மேடம் வந்து நீலாவதி மேடம் வருவாங்க. ஊரில் விதைகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க விவசாயிகளுக்கு. அப்போ அறிமுகமாகும்போது யார் யார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். இது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும்போது சரி வாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுக்குறோம் உங்களுக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிறோம். காய வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ரெடி.

0: ஆயிடுச்சு, அதுலேருந்து காய வச்சுட்டு போகிறோம்.
1: இப்போ திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க நீங்கள்?
0: அங்கே ஊறுகாய் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே வந்து சாதப்பொடி ரெடி பண்ணுறோம், அது இல்லாத நெல்லிக்காய் மிட்டாயி மாம்பழ பார்ல் ரெடி பண்ணியிருக்கோம், கொய்யாக்காயிலையும் இனிப்பு இது பண்ணுவோம், தர்பூசணி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடுவோம், அதோட அடிப்பகுதியிலேயே நாங்கள் கேண்டி பண்ணுறோம். மதிப்பு கூட்டுறது எப்படி, அதை எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், அது என்ன மாதிரின்றதை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன்.
1: திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ட்ரைனிங் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ட்ரைனிங்
0: இது வரைக்கும் 6 பேட்ச் வந்துட்டோம்.
1: 6 முறை வந்து?
0: ஆமாம், வாரத்தில் 2 நாள் கொடுப்பாங்க, 6 முறை வந்தாச்சு, இன்னும் 4 முறை இருக்குது.
1: இப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு அதுவும் சோலார் ட்ரையர் இங்கே இருக்குது, அதை இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்கிறாங்களா?
0: இலவசமாக தான் பண்ணுறோம்.
1: சரி,
0: வரும்போது என்ன தேவையோ காய வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். எங்களுக்கு வந்து ஈரப்பதம் போனால் மட்டும் போதும் ஊறுகாய்க்கு, பவுடருக்கு வந்து அது காயணும், கொஞ்சம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து காய வச்சு எடுத்துகிட்டு போய்டுவோம்.
1: சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஊறுகாய் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகு மேற்கொண்டு வேறு என்னென்னலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க?
0: இப்போ வந்து நெல்லிக்காய் சாதப்பொடி பண்ணுறோம், கருவேப்பிலை சாதப்பொடி, வெத்தலை சாதப்பொடி, தூதுவளை சாதப்பொடி, எல்லா மூலிகளுமே சாதப்பொடி இட்லி பொடி பண்ணுறோம்.
1: எப்படின்னு சொல்லுங்களேன், இப்போ இந்த சாதத்துக்கு பொடி அதை எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: இப்போ நம்ம வெத்தலைனாக்கா எல்லாமே மற்ற பொடிகள்லாம் அப்படியே தெரியும், வெத்தலை வந்து பெரும்பாலும் தெரியாது. வெத்தலையை வந்து கொஞ்சம் இதில் இருப்பதை போக காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கலாம்.
1: இது எப்படி பயன்படுத்துறது?
0: மற்ற பொடிக்கு சாதத்துக்குனாக்கா கொஞ்சம் வழவழன்னு அரைச்சிப்போம், இட்லிக்குனா கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிப்போம். சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடலாம், இட்லிக்கும் நல்லெண்ணெய் போட்டு தரைச்சோம். எந்த பொருளும் கைப்படாமல் இருந்தால், ஈரப்பதம் படாமல் இருந்தால் வச்சுக்கலாம்
1: வச்சுக்கலாம். சரி, இப்போ திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சோலார் ட்ரையர் இருக்குது, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி உணவை வந்து பதப்படுத்தி பொருட்களை எப்படி தயார் பண்ணுறது இதெல்லாம் நிறையா சொல்லித்தராங்க, ட்ரைனிங்லாம் இருக்காங்க. இப்போ இது எப்படி பயனுள்ள வகையில் இருக்கா, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இது எந்த விதத்தில் உதவியாக இருக்குது?
0: ஏற்கனவே இருந்த பொருளாதாரத்துக்கு இப்போ நல்ல பொருளாதாரமும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் தான் எங்களால் பொருள் செய்ய முடியும், அந்த ஈரம் காயறதுக்கே டைம் எடுத்துக்கும், செஞ்சு நேரத்துக்கு கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிறதுனால சீக்கிரமாக ஈரப்பதம் போக காய வச்சுக்கிறோம், சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துட்றோம், அதிக அளவு செய்யவும் முடியுது.
1: சந்திச்சு பேசுனதுல மகிழ்ச்சிங்க, நன்றி, வணக்கங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
2: அடுத்து யாருக்கிட்ட பேசலாம் ரவி?
1: அதோ இணை பேராசிரியர் முனைவர் ஆர் நீலாவதி மேடம், அவங்க கிட்ட பேசலாம்ப்பா.
2: வணக்கம் மேடம்.
3: நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதில் முக்கியமாக வந்து நபார்டு வங்கியின் நிதியுதவியோட சூரிய ஒளி உலர்த்தியை கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் பற்றிய 3 நாள் பயிற்சியாக நம்ம இங்கே கொடுக்குறோம். அதில் 2 நாள் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம், பயிற்சி, அதாவது அந்த மதிப்பு போட்ட பொருள்லாம் எப்படி வந்து தயார் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அவங்களே வச்சு நம்ம பொருள் தயாரிக்கிறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 நாள் வந்து திருச்சியில் உள்ள அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள அந்த பதப்படுத்துதல் பற்றிய வகுப்புகளுக்கும் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அதை முடித்து தஞ்சாவூரில் உள்ள நிஃப்டம் நிலையத்துக்கும் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் என்னென்ன மாதிரியான பதப்படுத்தப்பட்ட பொருள் தயாரிக்கலாம், அதாவது காய்கறிகள் பழங்களை வச்சு, சிறுதானியங்களை வச்சும் எந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து பேக்கிங் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன மாதிரியான பொருள்கள்லாம் விவசாயிகள் தொழில் முனைவோர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான மிஷினரிஸ் வந்து தேவைப்படுது, அதனுடைய விலை என்ன, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம அங்கே போய் அங்கே உள்ள வல்லுநர்கள் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். நபார்டு வங்கியுடைய நிதியுதவியோட இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த திட்டத்தில் மொத்தம் வந்து 10 ட்ரைனிங், 250 விவசாயிகளுக்கு வந்து 10 வகுப்புகளாக, அதாவது 10 பேட்சாக வந்து நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு ஒரு பேட்ச்லையும் 25 பேருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் 7 ட்ரைனிங் நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு. விவசாயிகள், தொழில் முனைவோர், எஃபிஓ மெம்பர்ஸு, மகளிர் குழுக்கள், அவங்க எல்லாமே வந்து கலந்துட்டு பங்கு பெற்று பயன் அடைஞ்சிருக்காங்க. அதில் நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ்லையும் வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து இந்த பதப்படுத்துறதோட காய்கறி மற்றும் பழங்களோட பதப்படுத்துறதோட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்கலாம், அதை எப்படி வந்து பேக்கேஜிங் பண்ணலாம், எப்படி பிராண்டிங்கு, அதனோட குவாலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, தரத்தை வந்து நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம அந்த கிளாஸில் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் ப்ராடக்ட்ஸு சொல்லிக் கொடுத்ததோட என்ன நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மாம்பழத்தில் வந்து கேண்டி பண்ணுறது, பார் பண்ணுறது, அப்புறம் மா காயை வந்து காயை வச்சு பவுடர் பண்ணி அம்ச்சூர் பவுடராக நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஜாம் பண்ணுறது, இது மாதிரி

0: வந்து மாம்பழத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், ஆனால் அவங்க செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும், நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் அவங்களே வச்சு தான் நம்ம இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி வந்து வாழைப்பழத்தில் வந்து வாழைப்பழ பார் நம்ம செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், பார் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேண்டி, அந்த பழத்தை, அது வந்து வாழைப்பழ அத்தின்னு சொல்கிறது, அந்த பழத்தை அப்படியே வந்து அரைக்காமல் அதை வந்து தேனில் ஊற வச்சு காய வைக்கிறது, அது எல்லாமே வந்து சூரிய ஒளி உலர்த்தியில் வந்து காய வைக்கிறத பற்றி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழத்தில் வந்து அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலையும் லேசாக சீவிட்டு அதையும் வந்து ஹனிலையோ இல்லை சக்கரைப்பாகலையோ ஊற வச்சு காய வச்சு நம்ம மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் பழங்கள் எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இதுவும் வந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீசன், அந்த ஒரு ஒரு சீசன்லையும் எந்த பழங்கள் வருதோ அது எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து நம்ம இதெல்லாமே சொல்லித்தரோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாம்பழ சீசனில் விவசாயிகள் போட்டவங்க இல்லை வியாபாரிகளே வந்து ஒரே டைமில் வந்து பழுத்துறதுனால அவங்களால வந்து ஒரே நாளில் வந்து ஒரு டன்னு ரெண்டு டன் அப்படிங்கும்போது அவங்களால விற்க முடியல. அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த குளிர்சாதன வசதி, கோல்டு ஸ்டோரேஜ் வசதி இருக்காது. அப்போது நம்ம வந்து அவங்களுக்கு வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பழங்களை வந்து வேஸ்ட் ஆகாமல் அதை மதிப்பு கூட்டி அந்த பழம் இல்லாத டைம்லையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுக்கான ஏதுவான எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பலாப்பழத்தில் வந்து காயில் இருக்கிற சிப்ஸு, பழங்களில் வந்து பண்ணுற சிப்ஸு, அது எல்லாமும் வந்து கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அத்திப்பழத்தில் வந்து பாரு, லெதர், பாருக்கும் லெதருக்கும் கொஞ்சம் வித்தியாசம். பாருங்கிறது வந்து ஒரு தடவை வந்து அந்த ஜாம் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதை தட்டில் மைசூர் பாக்கு மாதிரி தட்டில் ஊற்றி காய வச்சுருவோம் சோலார் ட்ரையரில் சூரிய ஒளி உலர்த்தியில். லெதருங்கிறது ஒரு தடவை அந்த ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இன்னொரு லேயர் லேயராக இருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அத்தியில் ஜாமு, சாக்லேட்டு, ஜுஜிபி, இது வந்து புதுவிதமான ஒரு தின்பண்டம், அதுவும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிராகன் பழத்தில் வந்து இப்போ வந்து நல்ல மூவிங்காக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு, எல்லாருக்கும் தெரியும் அது பிங்க் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் அந்த பழம், அது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பழம். இப்போ வந்து ஒரு பழம் 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிது. நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து ஆர்வமாக இதை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய விவசாயிகள் வந்து போடும்போது அதனோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். 70 விதமான ப்ராடக்ட் இருக்குது சிறுதானியத்தில். பாயசம் செய்கிறது, லட்டு செய்கிறது, சமோசா, தோசை, இட்லி, பணியாரம், பொங்கல், முறுக்கு, அடை, இதெல்லாம் செய்கிறத பற்றி அதுவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம்.
1: ரவி, உனக்கு தான் நன்றி சொல்லணும். விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான ஒரு திட்டமா இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. உணவுப் பொருட்கள் வீணாவது தடுக்கப்பட்டாலே உணவு உற்பத்தி தானா பெருகும், எல்லோருக்கும் சகாய விலையில கிடைக்கும், வறுமை ஒழியும்பா.
2: ஒவ்வொரு விவசாயியும் இந்த திட்டத்தில் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடணும்பா. சரி அன்பு, நாம கிளம்பலாமா?
1: சரி ரவி, உட்காருப்பா வண்டியில் உட்காரு.
2: சரிப்பா சரிப்பா,
1: போலாம்.

0: வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ரவியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், அன்புவாக ஸ்ரீனிவாச முருகன்,
1: எழுதியவர் ஆர். சாமுண்டீஸ்வரன் அவர்கள்.
0: அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்பால் உகந்தாடும் என தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிகுது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து

0: இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ அழகு கலை நிபுணர்களோ அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடான அரவணை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதி

0: தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண்துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரை அடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: மைத்ரேயே, இவ்வளவு ஆவேசத்துடன் பேசி ஞானம் கேட்டதில்லை. மூலையிலிருந்து வெறும் காகிதத்துண்டு, திடீரென்று வெடிமருந்து சுற்றிய காகிதத்துண்டு என்று தன்னை வெளியிட்டுக் கொள்ள பொறிகள் பறக்க வெடித்தாற்போல் இருக்கிறது. ராஜா அவளை பாராட்டும் வகையில் புன்னகை செய்கிறார். சபாஷ் மைத்ரேயி,

நீ இந்த உணர்வுடன் பேசுவதிலிருந்தே வெற்றியை தேடிக் கொடுப்பாய் என்று நிரூபிக்கிறாய். நீ கேட்டதெல்லாம் நியாயம். ஆனால் இன்று அந்த வகுப்பார் எரிகிற சட்டியிலிருந்து அடுப்புக்குள் குதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு உன் பேச்சும் திறமையும் செயல்பட வேண்டும். மன்னிக்க வேண்டும் சார், நீங்கள் அவர்களை விட என்ன நலம் செய்திருக்கிறீர்கள் என்பது கேள்வி. அவர்களுடைய வெறுப்பை மாற்றுவதாக தெரிகிறது. அவர்களும் துவேஷத்தை மறந்து ஒற்றுமைக்கு அடிக்கோலி விட்டதாக சொல்கிறார்கள். இங்கோ வெளிப்படையாக பேசுபவர்களை, அந்த பாரபட்ச செயல்களை ஆதரித்து உங்களை பாராட்டுபவர்களை நீங்கள் மறுத்து கூட ஒரு அறிக்கை விடவில்லை. ஒரு கட்சிக்கு ஆதரவை தருவதால் ஒரு சாராரை பற்றி அவதூறாக பேசுவதையும் பொருட்படுத்தாமல் இருக்கலாம் என்பது உங்கள் கொள்கையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட வகுப்பாரின் ஆதரவை நீங்கள் இழக்க வேண்டித்தான் வரும். மைத்ரேயி, யானை தன்மேல் எறும்பு ஊறுவதை பொருட்படுத்தாது. இந்த பெரிய கட்சி என்றுமே அப்படி யாரோ சிலர் பேசுவதை பொருட்படுத்தப் போவதில்லை. இது மக்களாட்சி. அவரவருக்கு கருத்தை சொல்ல கண்டிக்க உரிமை உண்டு. அதனால் அவர் உங்களுக்கு இன்று ஆகாதவராகவும் அவர் தட்டி கொடுத்து கருத்தூட்டி வளர்த்த தம்பிகள் நல்லவர்களாகியும் விடுவார்களா? இது அபத்தம். அப்படி ஆதரவை அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு அளிக்கும் பட்சத்தில் எந்த நன்மையும் பெறப்போவதில்லை. இருந்தாலும் நீ துணிந்து என்னிடம் கருத்தை கூறியதற்கு பாராட்டுகின்றேன். நீ நன்றாக யோசனை செய்து பார். மிஸ் ஞானம், எனக்கு நேரமாகிறது, வரட்டுமா? அவர் எழுந்து விடைபெறுகிறார். ஞானம் வாயில் வரை சென்று வழி அனுப்புகிறாள். ராஜா சென்ற பின்பு மைத்ரேயி அன்று இரவெல்லாம் அவரிடம் தான் பேசியதை நினைத்து நினைத்து பின்னும் கிளர்ச்சியுறுகிறாள். தனராஜிடம் தன்னை இழக்காமல் அவள் சீராக படித்து தேர்ந்திருந்தால் அந்த வருஷம் அக்கா அவளை யாரேனும் ஒரு இடைநிலை வெள்ளைக்கால ராசாமிக்கு கட்டி வைத்திருப்பாள். இரண்டு மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பற்றாக்குறையோடு போராடும் ஒருத்தியாக, கன்னச் செழிப்பு வற்ற முடி குச்சியாக ஒடிந்து கூழையாக, கவரிங் நகையிலும் போலிப்பட்டிலும் தன் மதிப்பை உயர்த்தி கொள்ளும் லட்சோபலட்சம் கல்லீரை போல அவளும் ஒரு குட்டைக்குள் அழுந்தி போயிருப்பாள். இப்போது தான் பிறந்து வளர்ந்த சமுதாயம் கேள்விக்குறியாக நிற்பது போலவும், அந்த கூணலை நிமிர்த்த முயற்சி செய்வதற்கான வழியில் தான் நிற்பது போலவும் அவள் கிளர்ச்சியுற்றிருக்கிறாள். ராஜா அவளை மேடைக்குத்தான் அழைக்கிறார். ஆனால் அவளோ பெரும்பான்மையான அவளுடைய வகுப்பார் அமைக்கும் மேடையில் நின்று பேசத்தான் கனவு காண்கிறாள். வெளிப்படையாக உயர் பதவிகளிலிருந்து இறக்கியதற்காக பாராட்டு பெறும்போது அதை மறுக்க துடிவில்லாமலே மக்கள் ஆதரவை பெற விழையும் கட்சி அமைக்கும் மேடையை விட எங்களிடம் வகுப்பு துவேஷம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு இணைந்து செல்வதில் ஆர்வம் காட்டும் கட்சியுடன் இணைந்து அமைக்கும் மேடையை அவள் பயனுள்ளதாக நினைக்கிறாள். காலையில் எழுந்திருக்கும் போது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது. அவள் காப்பி போட்டு கொண்டு வரும் முன்பு ஞானம் நீராடி துணி அலசி பிழிந்து விடுவது வழக்கம். இன்று ஞானம் நாட்டாளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். சிஸ்டர், உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? இல்லையே, நீதான் ராத்திரி அமைதியாக தூங்கியிருக்க மாட்டாய் என்று தோன்றுகிறது என்று நகைக்கிறாள் ஞானம். நீங்கள் தேர்தலுக்கு நில்லுங்களக்கா, உங்களுக்கு நான் பேசுகின்றேன். ராஜா கூறினால் போல் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். முதல் தரமான அறிவாளிகள் முடங்கி விடுவதுதான் கோழைத்தனம். இந்த அரசியலுக்கு அறிவு வேண்டியதில்லை என்ற பாடத்தை நான் எப்போதோ படித்தாச்சு மைத்ரேயி. இன்றைய அரசியலுக்கு வேண்டிய தகுதி ஒன்று கூட எனக்கு கிடையாது. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டால் நம் ஜாதிக்கு விமோச்சனமே இல்லை. போட்டி போட்டு நாம் போராடித்தான் நம் உரிமைகளை கேட்க வேண்டும். அசடு, நீ உலகமறியாமல் பேசுறியேன்னு சிரிப்பு வருது. ராஜா இங்கே வந்தது என்னை அரசியல் களத்துக்கு இழுப்பதற்கல்ல. அத்தகைய மேம்பட்டோரை மெல்ல விலக்கி பணத்தின் செல்வாக்கால் வன்முறையால் தங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டதனாலேயே இன்றைய கட்சி அரசியல் இந்த நிலையில் இருக்கிறது. என்னை அரசியலுக்கு இழுப்பதனால் அவர்களுக்கு ஒரு லாபமும் இல்லை என்பதை அவரே அறிவார். அவர் இங்கே வந்தது உன்னை தூண்டில் போட்டு இழுக்க. மைத்ரேயி முகம் அருணோதயமாகிறது. மௌனமாக காஃபி கிண்ணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு தினத்தாளை பிரித்து பார்க்கிறாள். அரசியலில் என்னை போல் நீ தோல்வியடைய மாட்டாய் என்று கிண்டுகிறாள் ஞானம். அப்படி எப்படி சொல்ல முடியும்? என்னை விட நீங்கள் முதிர்ந்தவர்கள், நிதானமாக பேசுவீர்கள். நான் மேடையேறி பேசுவதைத்தான் விரும்புகிறேனே ஒழிய அரசியல் பதவிக்கு போட்டி போட எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தால்தான் குமுறும் கருத்துக்களை கொட்ட முடியும்.
ஓ ஐ சி மைத்ரேயி.

0: நான் எந்த கட்சியில் சேர வேண்டும் என்பதையும் நீ தீர்மானித்து விட்டாயா என்று ஞானம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாள். அவள் விளையாட்டாக சிரிக்கிறாளா தீவிரமாகவா என்பதை மைத்ரேயினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் சிரிக்கிறீர்கள் சிஸ்டர்? இன்றைக்கு பழைய பெருமைகள் எதுவும் இல்லை. பதவி மோகம், பணமூட்டை, சாதி சச்சரவு, நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இருமாப்பு, இதெல்லாம் தான் இருக்கின்றன. துவேஷத்தில் கிளர்ந்து வசைமொழியாலோ இசைமொழியாலோ வளர்ந்தாலும் இன்று பாமர மக்களிடையே அசைக்க முடியாத செல்வாக்கு பெற்றிருக்கிறது எதிர்கட்சி. மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் பேசும் இளைஞர்கள் எல்லோரும் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் உயர் ஜாதிக்காரரின் மீது கொண்டிருந்த வெறுப்பை மறந்து இணைய வருவதை நான் ஒரு நல்ல எதிர்காலத்தின் துவக்கமாக எண்ணுகிறேன். இந்த நல்ல முயற்சியை செய்த பெரியவரை, தலைவரை நான் போற்றுகின்றேன். அவருடைய பிரபுத்துவத்தை ஆதரிக்கும் கொள்கை எனக்கு பிடிக்கவில்லைதான். எனினும் தென்னாட்டில் அரசியல் மட்டத்தில் ஜாதி பிளவை, முக்கியமான சக்தி பிளவை இணைத்து வைப்பது நல்ல முயற்சி என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பக்குவம் வராத அரசியல் அறிவு இப்படித்தான் எண்ண முடியும். இந்த ஒட்டுதல் சந்தர்ப்ப லாபத்துக்காக, இதனால் நன்மையடையப் போவதாக நீ நினைத்தால் அதை போன்ற முட்டாள்தனம் வேறு கிடையாது. என்னை கேட்டால் நீ போற்றும் பெரியவர் வகுப்புக்கு குழி தோண்டும் செயலை செய்கிறார் என்று சொல்லுவேன். வெறுப்பில் கிளர்ந்து வெறும் பகட்டு மொழியாலும் ஒழிக அழிக கோஷங்களாலும் மக்கள் ஆதரவை தேடிக்கொண்டு வளர்ந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு அந்த உயர் வகுப்பாரிடமும் அனுதாபம் கிடையாது. அந்த சமுதாயம் பெயரளவில் உயர்குலம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குரிய செருக்குடன் மரியாதையை எதிர்பார்த்திருக்கிறதே ஒழிய உண்மையில் அந்த சமுதாயத்துக்கு தன்மானமும் சுய கௌரவமும் இல்லை. நீ ஏன் நினைத்துப்பார், தன் குல உயர்வை நிலைநாட்டி கொள்ளும்படியாக எந்த பிரச்சனைக்கும் முடிவு கண்டிருக்கிறானா? ஒரு சராசரி கோழை, துணிவில்லாதவன். அறிவு மட்டத்தில் அவன் உயர்ந்து என்ன பயன்? சாஸ்திரங்களையும் காவியங்களையும் கற்றறிந்து என்ன பயன்?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்றைய பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 இன்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஒஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாடியவை, 4 மணிக்கு அக்னி சாட்சே திரைப்பட ஒளிச்சி தினம், இசை எம்எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 1 மணி.
1: 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் என்பதுகளுடைய பிற்பாதையில திரையுலகில் அறிமுகமானவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவர் நடிகையாக மட்டுமல்லாம வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் வலம் வருபவர். அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்டிங் கேரக்டர்லயும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழ் திரைத்துறையில் 6 ஆண்டுகள்ல 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

0: வயநாடு மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரஞ்சினி அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். செல்வராஜ் மற்றும் லில்லி தம்பதியருக்கு மகளாக பிறந்த ரஞ்சினி அவர்களுடைய இயற்பெயர் ஷாஷா. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க நடிகை ரஞ்சினி. ஷாஷாவாக இருந்த இவருக்கு ரஞ்சினி என்ற பெயரை சூட்டியவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். முதல் மரியாதை திரைப்படத்துல இவர் செவுளி என்கின்ற கேரக்டர்ல நடிகர் தீபன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. தன்னவன் மேல் அளவில்லாத நேசம் கொண்ட செவுளி அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. பலவித போராட்டங்களுக்கு பிறகு காதல் கைகூடினாலும் தீயவன் ஒருவனால மடிந்து போறாங்க வயிற்றில் கருவோடு. இந்த படத்துல செவிலியாக உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. இவர் இந்த படத்துல உடை கொடுக்கும் சீன், நடிகை ராதாவிடம் உரையாடும் இடம், தன்னவனுக்கு ஆறுதல் கோரும் காட்சிகள், உயிர் துறக்கும் இடம் என அனைத்தையுமே ரசிகர்களால மறக்கவே இயலாது. இந்த படத்துல வரும் அந்த நிலாவத்தான் பாடலை பத்தி சொல்லவும் வேண்டுமோ? இப்பொழுது உங்களுக்காக முதல் மரியாதை படத்திலிருந்து செவிலி பேசும் ஒரு சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரெண்டு சோள கதை சுடுறதுக்கு இவ்வளவு நேரமா?
2: என்னமோ சோளத்தையே பாக்காத மாதிரி அலையறியே. பக்குமா சுட்டாதானே ருசியா இருக்கும், இல்லாட்டி வாய் கெட்டு போவாது. ஆமா, என்ன என்ன உன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்ப தான் அதிகாரம் பண்ற.
1: இதையே அதிகாரன்றியே, எங்க வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்தா எங்க அத்தை கேப் அரைக்கிற மாதிரி அரைச்சி மாவு மாவா புடைச்சு வச்சிருவா.
2: நான் மட்டும் என்ன லேஸ் பட்டவளா, கொட்டாங்கச்சில சோறாக்கி குடும்பம் பூரா போட்டுருவேன். சொல்லு உங்க அத்தை கிட்ட. தங்கமணி அரிசி அருமை தெரியாம பொறி பொறியா சோறாக்குற பேச்சு என்ன வேண்டியிருக்கு? பேச்சு ரொம்ப தான் பேசுறாளே உங்க அத்தை. புள்ளதாச்சின்னு கூட பாக்காம கல்யாணம் 8 மாசம் ஆச்சு. இனிமே அங்கிட்டு இங்கிட்டும் நடக்க மாட்டேன்.
0: எப்பொழுதும் காதலன் தான் காதலிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதிலேயே காதலி கூட செய்யலாம் அல்லவா? அப்படித்தான் இங்கொருத்தி தன்னவனுக்காக அந்த வானத்து நிலவையே கொண்டு வந்து விட்டாள். பாடல் வருகிறது நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1986 வெளியான கடலோர கவிதைகள் படத்துல கங்கம்மா என்கின்ற கேரக்டர்ல நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு முறைப்பெண்ணாக தோன்றியிருப்பாங்க நடிகை ரஞ்சினி. அடாவடியாக தன் அன்பை பொழிபவள் மடமடவென மனதுல இருப்பத பேசினாலும் தன்னவனுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா அவனுடைய மனதுல வேறொருத்தி இருப்பதை உணர்ந்து காயப்பட்டாலும் அவனுடைய காதல் நிறைவேற தன்னால் முடிந்ததை செய்யறாங்க. நிறைவில் அவனுடைய காதல் கை கூட மகிழ்ச்சி காணும் கங்கம்மா கேரக்டர்ல உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. கடலோர கவிதைகள் திரைப்படத்துல வரும் பொடிநடையா போறவரே பாடல் பலருடைய நினைவில் வலம் வரும் பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கங்கம்மா நடிகை ரேகா அவர்களிடம் உரையாடும் ஒரு சீன் தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: அது என்னமோ, நீங்க தாலி எடுத்து கொடுத்தா என் கழுத்துல கட்டுவாராமா?
2: சமுக்கு சமாஜம் தமுக்கட்ட மாட்டம்.
1: நீங்க தானாமே ஆனா அவனால இருந்து அக்கனா வரைக்கும் சொல்லி கொடுத்தது. அதான் பேச்சுக்கு பேச்சு உங்களை ஒரு இக்கு வச்சே பேசுறாரு. கல்யாண புடவைல கூட கரையில இருந்து வேலை வரைக்கும் நீங்க சொன்னாதானாமே. பச்சை நெல்லா இருந்தா விதைக்கு விடலாம், அவிச்ச நெல்லாச்ச தின்னுதானே தீக்கணும். பரிசம் போட்ட பிறகு கழுத்து நீட்டாம இருக்க முடியுமா?
2: சமுக்கு சமாஜம் தமுக்கட்ட மாட்டம்.
1: அவளின்
0: மனம் முழுவதும் இவன் வசம். இவளை விட்டு விட்டு அவன் சென்றால் இவளால் அப்படியே இருக்க முடியுமா? முன்னே செல்லும் தன்னவனை பின்தொடர்ந்து செல்கிறாள் இந்த மங்கை. இவளிடம் அவன் அகப்பட்டு விட்டானா என்பதை பாடல் மூலம் அறிய போகிறோம். பாடல் வருகின்றது கடலோர கவிதைகள் திரைப்படத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.
3: போர

0: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ரஞ்சினி அவர்கள் முதன் முதல்ல தனித்து நாயகியாக நடித்த படம் தான் பாரு பாரு பட்டணம் பாரு. இதுல நடிகர் மோகன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ரஞ்சினி என்கின்ற கதாபாத்திரத்துல. தன்னால் விபத்து ஏற்பட நாயகனை கண்டதும் அவனுடைய செயல்களால அவன் மீது அன்பு கொண்டு முடிவில் மறுப்ப சந்திக்கிறாங்க. நாயகனுடைய பிடிவாத கொள்கையால் தவிப்பவள் தன் தந்தையுடைய துணையுடன் அவனை திருமணம் செய்றாங்க. பின்னரும் அவன் திருந்தாமல் இருப்பதை உணர்ந்து வருந்து நிற்க பல இழப்புகளுக்கு பிறகு அவன் மீண்டும் திருந்தி வரும் பொழுது அவனை புரிந்து கொண்டு அவனுடன் செல்லும் மனைவியாக ரஞ்சினி கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில. இப்ப உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. ஏப்பா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல, அந்த கார ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
2: அட வேலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன்.
1: ஹலோ
3: சக்கரவாணி வீடா?
1: எஸ்
3: மை இன்ஸ்பெக்டர் பேசுறேன்.

0: பேசுறது
1: இன்ஸ்பெக்டர்.
0: அடே வேலே, இங்க வாடா.
2: என்னங்க?
0: இந்த பேசு.
2: யாரு பேசுறது?
0: இன்ஸ்பெக்டர் பேசுறா. பேசுறா.
2: நான் என்னங்க தப்பு பண்ண?
0: ஐயோ பேசண்டா.
2: என்னங்க பேசுறது?
0: விசாரிப்பாரு, விவரமா சொல்லு.
3: எப்பொழுதும் காதலில் இதழ் பேசும் மொழியை விட கண் பேசும் மொழிக்கு வலிமை அதிகம். அப்படிப்பட்ட விழிமொழியில் சிக்கிவிட்டான் இங்கொருவன். அவனின் நிலையை பாடல் மூலம் கேட்க போகிறோம். பாடல் வருகின்றது நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுக்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1986 வெளியான மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்துல நடிகர் முரளி அவர்களுக்கு ஜோடியாக சிட்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை ரஞ்சினி. நன்கு படிக்கும் சிட்டு பாட்டி வீட்டிலிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு வராங்க. வந்த இடத்துல பல ஏற்று தாழ்வுகளை சந்தித்து தன்னால் இயன்ற வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. தன் தந்தையுடைய மறைவால ஊரை விட்டு செல்பவள் தன் தாயுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவராக மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வராங்க. தன்னுடைய பிரிவால நோய்வாய்ப்பட்ட தன்னவனை குணப்படுத்தி அவனுடன் சிலருடைய தியாகத்தால மீண்டும் இணையும் சிட்டு கேரக்டர்ல அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. இந்த படத்துல வரும் பொங்கியதே பாடல் பலருடைய விருப்ப பாடல்களில் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: ஏண்டி எங்க ஆத்தால வம்புக்கிழக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ?
2: திரும்பு, இன்னைக்கு என் பிள்ளைக்கே என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும்.
3: ஏமா, நான் தான் தினம் ரெட்டை சடை போட்டுக்கிறேன்ல, நீ ஒரு நாளுக்கு ரெட்டை சடை போட்டுக்கிய.
1: ஆமா, உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்ச கட்ட மாதிரி இருக்கும். இதுல ரெட்டை சடை வேற போட்டா அம்புடுதேன்.
3: ஏன் ஆத்தாவை அப்படி வயிற?
1: ஏன் தாய், உனக்கு இம்புட்டு கோவம் வருது?
3: உங்க ஆத்தாவை வஞ்சா மட்டும் உனக்கு கோவம் வருது, எங்க ஆத்தாவை வஞ்சா எனக்கும் வராது.
2: அப்படி சொல்லடி நான் பெத்த மவளே.
1: ஆத்தாளும் மவளுமா ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுட்டீங்க. சரி சரி தாய், இத கொண்டு போய் சின்னவர் வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு.
2: சின்னவர் வீட்லயா? அங்க அந்த இடுவட்ட பையன் நேரமாச்சு, பள்ளிக்கூடம் போயிருப்பா.
0: காதல் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டாலே மனம் முழுவதும் பரவசம் தானே. பரவசத்தில் தத்தளிக்கும் இருவரின் உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து.

0: எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை ரஞ்சினி அவர்கள் பல்வேறு கேரக்டர்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், ஆயிரம் பூக்கள் மலரட்டும், பாரு பாரு பட்டணம் பாரு, நீதானா அந்த கோயில், நாளெல்லாம் பௌர்ணமி, மண்ணுக்குள் வைரம், குடும்பம் ஒரு கோயில், ஆயுசு நூறு, பாசம் ஒரு வேஷம், முத்துக்கள் மூன்று, பரிசம் போட்டாச்சு, வெளிச்சம், தாய்மேல் ஆணை, உரிமை கீதம், பொறுத்தது போதும், கல்யாண ராசி, சார் ஐ லவ் யூ முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக கல்யாண ராசி திரைப்படத்தில இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: மொத்தத்துல நீ பயத்தினாலதான் உன் வாழ்க்கைய விட்டு கொடுக்க போற.
2: இல்ல ஷர்மிலி, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, என் மேல உயிரையே வச்சிருக்கா. சுலோச்சனா, நீ முரளி மேல வச்சிருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னால எப்படி அவரை மறக்க முடியும்? காதல் தோல்வி அடைஞ்சா காதலிச்சவரை மறந்துடணும்னு யார் சொன்னது? அவரு என் இதயத்திலிருந்து யாராலையும் நீக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்ய போற? தண்ணியில மீன் அழுதா அந்த கண்ணீர் கடலோட கலந்துரும், யாருக்கும் தெரிய போறதில்ல. அது மாதிரி என் காதலும் கண்ணீரும் ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம்.
0: காதலில் எப்பொழுதும் கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை. கனவுகளிலேயே எப்பொழுதும் தாங்கள் நேசித்தவரை காண்பதாலோ என்னவோ அவர்கள் கண்முன்னே வந்த பிறகும் சந்தேகம் வந்துவிட்டது இங்கொருவருக்கு. இவருடைய சந்தேகம் தீர்ந்ததா? பாடலை கேளுங்கள். பாடல் வருகின்றது நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து.

0: லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1988 இயக்குனர் RV உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் உரிமை கீதம். இதுல டாக்டராக கங்கா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வலுப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. தன்னவனின் சூழல் எப்படி இருந்தாலும், மற்றொரு பார்வையில் அவன் எத்தகையவனாக இருந்தாலும், அவனை நேசிப்பவள் அவனுடைய குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறாங்க. சூழ்நிலை காரணமாக தன்னவனை காப்பாற்ற பொய் சொல்பவள் முடிவில் தீயவர்களால காயப்பட்டு நாயகன் வசம் தன்னுடைய உயிரை விடுறாங்க. இந்த படத்துல இவருடைய நடிப்பு ரசிகர்களுடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். உரிமை கீதம் திரைப்படத்துல வரும் மெல்ல மெல்ல பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்களில் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக உரிமை கீதம் திரைப்படத்துல இருந்து இவர் பேசும் ஒரு சீன் வருது.

0: அல்கோ சிக்கனு யுகோ ஆஸ்பத்திரி.
1: என்ன பாட்டி இது? சின்ன பிள்ளையிலதான் நீ எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்த, இப்போ இங்கிலீஷ்ல பேசின வாட்டியே.
0: உங்ககிட்ட பேசாம வேற யாருக்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது?
1: சோ ஸ்வீட், போயிட்டு வரேன் பாட்டி. பாய்.
0: ஓகே ஓகே, பை பாய்.
1: ஸ்டீரியோ. தேங்க்யூ மிஸ்டர் கேரி.
2: டாக்டர்,
1: அம்மாவுக்கு இருமல் சரியாயிருச்சுல? மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறாங்களா?
2: சரியா சாப்பிடுறேன் டாக்டர்.
1: பிரியா கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, ஆபரேஷன் முடிச்சிட்டு ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்லுங்க.
2: சரி, வாடகை பணம்?
1: நான் கேட்கலையே. என் வீட்டுல குடியிருக்கிறவங்க எனக்கு தர வாடகை பணத்தை விட அவங்க அன்பத்தான் நான் பெருசா நினைக்கிறேன். அந்த அன்புக்கு அவங்க பாக்கி சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும்.
3: அவளின் கொலுசலி ஒன்றே போதும். இவன் மனம் அவள் பின்னே செல்ல, தன் மனதை பறித்து செல்லும் அந்த மங்கையை நிற்க சொல்கின்றான் இவன். அவள் நின்றாளா அல்லது சென்றாளா? பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு.

ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி

0: இத்திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணிகள் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்கள், 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி நாள் June 10 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1991 தமிழ் திரையுலகை விட்டு விலகிய இவர் பியரி கொம்பாரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழ் திரைத்துறையை விட்டு விலகினாலும் மலையாள திரைத்துறையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க நடிகை ரஞ்சினி. சட்டம் பயின்ற ரஞ்சினி அவர்கள் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் வலம் வராங்க. தன்னுடைய கணவருடன் கேரளாவில் வசிப்பவர் தனக்கு கிடைத்த பட வாய்ப்புகளை சில காரணங்களால மறுத்துவிட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த படத்தில் இருந்து ஒரு காட்சி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ஏன் அவளை வீணா திட்டுற?
3: நாரா வாங்க எல்லாம் உங்க
4: அடி அடி அடி.
3: வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்தேன், அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க.
2: படம் பார்த்தா என்ன தப்பு?
3: வாங்க உங்களுக்கு நான் 100,000 சொல்லிருக்கேன், ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு.
2: அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான்.
4: டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா?
2: ஆமா படம் பாக்குறது என்ன தப்பு?
3: என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா, அவன் செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க?
4: எக்ஸாம் டைம்ல 24 hours மா படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா?
1: மெல்ல மெல்ல அடியெடுத்து வந்தவள் அங்கேயே நிற்காமல் உள்ளே வந்து விட்டாள். அவள் உள்ளே வந்து விட்டதால் இவன் மனம் எங்கோ சென்று விட்டது. புரியவில்லையா? பாடல் வருகின்றது உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நடிகைகளில் ஒருவரான நடிகை ரஞ்சினி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஈடுபாடு எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம், தொடர் உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூற்றுகிறோம். இருக்கே இன்று பிற்பகல் 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ஓஎஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியவை இடம்பெறும், 4:00 அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். இன்று மாலை 5:00 பொன் மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 நாடகமலர், இனி எல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர். 10:00 தேன்மழை. நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

2:20 நொடியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இணைவை. அடுத்து படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், டி.எம். சவுந்தரராஜன் குரலில் வரும் பாடல்.

பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில்

இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் துணை போலே அளவோ.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 4 சென்டிமீட்டர், நகுடி, நெய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோவில், சேது பாஸ்கரா கல்லூரி, மணமேல்குடி, நத்தம், தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, திண்டுக்கல், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது.

0: திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோ.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जागृति शर्मा। भारत और इटली ने व्यापार, निवेश और आपूर्ति श्रृंखला की मजबूती के लिए भारत मध्य पूर्व यूरोप आर्थिक गलियारे को और विकसित करने पर सहमति जताई। एक संयुक्त बयान में प्रधानमंत्री नरेंद्र मोदी और इटली की प्रधानमंत्री जॉर्जिया मेलोनी ने भारत मध्य पूर्व यूरोप आर्थिक गलियारे पर सहयोग करने की अपनी प्रतिबद्धता दोहराई। उन्होंने माना कि वैश्विक व्यापार, संपर्क और समृद्धि को बढ़ावा देने में इस गलियारे में महत्वपूर्ण क्षमता है। उन्होंने भारत मध्य पूर्व यूरोप आर्थिक गलियारे को एक प्रमुख संपर्क और आर्थिक गलियारा बताया जो यूरोप, मध्य पूर्व और भारत को जोड़ता है। इसमें व्यापार, निवेश और आपूर्ति श्रृंखला की मजबूती की क्षमता है। इटली के प्रधानमंत्री ने कहा कि इन क्षेत्रों के बीच आपसी जुड़ाव को मजबूत करना एक महत्वपूर्ण प्राथमिकता बनी हुई है। उन्होंने कहा कि दोनों देश इस गलियारे के विकास का मजबूती से समर्थन करते हैं। इस बीच प्रधानमंत्री नरेंद्र मोदी 5 देशों, संयुक्त अरब अमीरात, नीदरलैंड्स, स्वीडन, नॉर्वे और इटली की सफल यात्रा के बाद स्वदेश लौट आए हैं। रक्षा मंत्री राजनाथ सिंह और दक्षिण कोरिया के देशभक्त और वयोवृद्ध मामलों के मंत्री क्वोन ओहयुल ने आज सियोल के इमुनगक पार्क में भारतीय समर स्मारक का संयुक्त रूप से उद्घाटन किया। इस अवसर पर रक्षा मंत्री ने कोरियाई प्रायद्वीप पर शांति और मानवीय सहायता के लिए भारत के योगदान की अमिट विरासत का उल्लेख किया।
2: यह स्मारक करेज का सिंबल है, यह स्मारक कंपैशन का सिंबल है, यह स्मारक सेक्रीफाइस का सिंबल है, यह स्मारक भारत और कोरिया की जनता के बीच सदियों की मित्रता का भी संदेश दे रहा है। जब कोरियन पेनिनसुला युद्ध की त्रासदी में घिर गया था तब भारत ने ह्यूमैनिटी के प्रति अपना दायित्व बखूबी निभाया। शांति और सेवा के आदर्शों से प्रेरित होकर भारत ने अपनी 60 पैराफील्ड एम्बुलेंस यूनिट के माध्यम से इस बार में योगदान दिया।
1: सरकार ने कहा है कि उपभोक्ताओं, पेशेवरों और सौंदर्य बोध क्लिनिकों द्वारा किसी भी कॉस्मेटिक उत्पाद का प्रयोग इंजेक्शन के रूप में करने की अनुमति नहीं है। केंद्रीय औषधि मानक

பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக பிரதர்ஸ் படத்திற்காக ஜாவத் அலி மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல், இதுவும் தெலுங்கு மொழி பாடல்தான்.

பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக ஏந்திமொழி பாடல் கேட்கலாம். 1942 ஏ லவ் ஸ்டோரி படத்திற்காக குமார் சானு பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். இச்செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி அறிவித்திருக்கிறார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 3:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓஎஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியுள்ள தியாகராஜர் கீர்த்தனைகள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக தெர தியாகராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌலிபந்து, ஆதி தாளம்.

சங்கீத சார நிகழ்ச்சிகள் அடுத்ததாக லலிதோ ஸ்ரீ பிரவ்தோ என தொடங்கும். தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக சுந்தரி நீ திவ்ய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கல்யாணி ராகம் ஆதிதாளம்

0: சங்கீத சார நிகழ்ச்சியில் இதுவரை ஓஎஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியுள்ள தியாகராஜர் கீர்த்தனைகள் இடம்பெற கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 4 மணி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: கவிதாளையாவின் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், சரிதா, பூர்ணம் விஸ்வநாதன், சாருஹாசன், சீமா மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: எப்படி இருந்துச்சு மாஸ்டர்?
2: வண்டர்ஃபுல். நாளைக்கு புரோகிராம் பிரமாதமா இருக்க போகுது. ஆனா ஒத்திகே ஒத்திகே ரொம்ப நேரம் உன்னை வருத்தி எடுத்துட்டேன்.
1: உங்களுக்காக எத்தனை மணி நேரம் வேணாலும் என்னை வருத்திக்க நான் தயார்.
2: லைட்ஸ்.
1: என் கேள்விக்கு என்னைக்குதான் பதில் சொல்ல போறீங்க?
2: உன் ஒர்க் முடிஞ்சு போச்சு. குட் நைட்.
1: மாஸ்டர், உங்களுக்காக காத்திருக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
2: ஆனந்தி, என்னோட தனிப்பட்ட ஆசாபாசங்கள் என் தொழில குறுக்கிட நான் அனுமதிக்கிறது இல்ல. குட் நைட்.
1: அப்போ காதல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
2: இப்ப அதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். குட் நைட்.
1: அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது?
3: எனக்கு என்னமா தோணும், அழகா இருக்குன்னு தோணுது.
4: புஷ்பங்கள் இளைஞேடுகளில் கிளை தேனாவால் விருட்சங்கள் வரைகின்ற விருத்தங்கள் வண்டுகள் அவைகளை வாசிக்க வருகின்றன காற்று அவைகளை விமர்சிக்க வருகின்றது மனிதர்கள் மட்டுமே அவைகளை திருட வருகிறார்கள்.
3: கண்ணம்மா, எந்த நேரத்திலையும் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்துட கூடாதான்னு தோணுது.
1: கோயிலுக்கு போலாமே.
3: என்னம்மா என்னாச்சு, ஏன் அழற? பட்டம் கிழிஞ்சு போனதுக்காகவா? ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு அழறது, எதுக்கு சிரிக்கிறதுன்னு கிடையாதா? சரி சரி வா.

0: கண்ணகியால் கற்பிற்கு இதோ இந்த அக்னி சாட்சி.
1: எல்லோருக்கும் வணக்கம். நாங்க தான் சகல கலா வல்லவர்கள், நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க இவரு ரொம்ப சைலண்ட் சகல கலா வல்லவர். இவரை பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையே இருக்கு. நாட்டியத்தை பத்தி ஏதோ ஓரளவுக்கு எனக்கும் கொஞ்சம் தெரியுங்கிறனால நாட்டியத்தை பத்தி எனக்கும் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன். திரு அரவிந்தன் அவர்கள் எழுதி தயாரித்த, அதுல முக்கியமா இந்த நம்ம ஊர் கண்ணகி,
2: இன்னொரு
1: கண்ணகி அப்படிங்கிற இந்த நாட்டிய நாடகம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுக்கு மேல எனக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதனால இவரோட இந்த குழுவையும் இவரையும் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். எனக்கு ஷூட்டிங் நேரம் டைமாச்சு, அதனால மன்னிச்சுங்க. வணக்கம். ஓகே பாய்ஸ், மறுபடியும் நாளைக்கு 1:30 ரிஹர்சல் இருக்கு, எல்லாம் கரெக்டா வந்துருங்க. ஓகே ஆனந்தி, இந்த 2 பாய்ஸ்க்கும் பக்கா ரிஹர்சல் பாத்துரு, எனக்கா வெயிட் பண்ணாத. பாய் பாய்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: உங்க இன்னர் கண்ணகியை நான் ரொம்ப ரசிச்சேன்.
1: தேங்க்ஸ்.
3: இப்படிப்பட்ட உயிர்வார கற்பனை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களை நேரில் சந்திச்சு பாராட்டும்னு காத்துட்டு இருக்கேன்.
1: ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா?
3: இட்ஸ் வொர்த் வெயிட்டிங். தண்டிக்கிற ஒருங்க தனி மனிதனுக்கு இல்லைங்கும் போது கண்ணகிக்கு மட்டும் எப்படி இருக்க முடியும்? புதிய சிந்தனைங்கிற முறையில ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் கண்ணகி கட்சி தான் சார். ஆனா மதுரை மட்டும்தான் அடிச்சா நான் உலகத்தையே அடிச்சுடுவேன்.
1: கண்ணு கூட அப்படிதான் இருக்கு.
3: உங்க ஆட்டோகிராஃப் வேணும்.
1: ஓ எஸ் புத்தகம் இருக்கா?
3: கவுண்டர் ஃபால் டிக்கெட் கூட கீழே போட்டுட்டேன்.
1: அப்ப நான் இதுல கையெழுத்து போடுறது?
3: இதுல போட்டுடுங்களே.
1: அதுலயா?
3: உங்க ஆட்டோகிராஃப் கூட புதுமையா இருக்கட்டுமே.
1: சரி, துணியை துவைக்க போட்டா புதுமை வெளுத்து போயிடுமே.
3: துவைக்க போட்டா தானே கட்டிக்கிற புடவையை காட்சி பொருள் ஆக்கிடுவேனே. பிளீஸ்.
1: ஓகே.
4: என்ன வேவு பார்த்துதான் நம்ம குட்டிய வேலைக்கு வச்சிருக்கீங்களா? நீங்கள மாதிரி பின்னாலேயே சுத்தறலாம் பார்த்தேன். இதுக்கு தான் அது நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? பின்னாலேயே ஆரம்பிச்சு வேவு பார்க்கற அளவுக்கு பெத்த பொண்ணு மேலே இத்தனை சந்தேகப்படுற அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன்.
5: அப்படி இல்லம்மா, சில சமயம் வெளியில போனா வீண் மம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். பெரிய ரசாபாசமா போயிடுது. அதுக்கு பயந்துகிட்டு தான் அம்முக்குட்டிய பின்னாடியே அனுப்பி வைக்கிறாவ.
4: ஓஹோ, அப்போ உங்க கணக்குப்படி நான் புத்தி கெட்டவ, வேகம் தெரியாதவ, வக்கர புத்தி, ரெண்டும் கட்டா, நல்லது கெட்டது புரியாதவ, அப்படித்தானே? சரிப்பா சரி. உங்க அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை.
1: ஹலோ.
3: ஹலோ,
1: எப்படி இருக்கீங்க?
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: போஸ்ட் ஆபீஸ்கா போஸ்ட் பாக்ஸ்கா?
3: போஸ்ட் பாக்ஸ்கா போஸ்ட் ஆபீஸ்கா? ஸ்டாம்ப் வாங்கணும். இவனை வேடிக்கை தெரியுமா?
1: ஏன் வேடிக்கை லெட்டரா?
3: இந்த லெட்டரே உங்களுக்கு தான்.
1: எனக்கா? வேடிக்கை தான்.
3: அன்னைக்கு பாதிதான் பாராட்டினேன், இதுல மீதி.
1: அப்போ லெட்டரை நேரே கொடுத்த வேண்டியதானே? ஸ்டாம்ப் காசு மிச்சமாகுமே.
3: பேப்பர் காசு மிச்சமாகுமேனு லெட்டரே எழுத கூடாது இல்லீங்களா?
1: அது இல்லைங்க, லெட்டர் உங்க கையில ரெடி, விலாஸ் தார் உங்க முன்னாடி ரெடி, என் கையில கொடுத்த
3: வேண்டியதானே? கையில கொடுக்க எனக்கு வெக்கமா இருக்கு.
1: அப்போ ஒன்னு செய்யுங்க.
3: என்ன?
1: அந்த போஸ்ட் பாக்ஸ் மேல வச்சுங்க, நான் எடுத்துக்கிறேன்.
3: உள்ளே போட்டுருந்தேன், மறுபடி வரட்டும்.
1: ஸ்டாம்ப் ஒட்டலையே?
3: ஃபைன் வசூலிக்கவாது நிச்சயமா வந்து சேருமே.
1: இதுக்கு 1 ரூபா கொடுங்க சார்.
6: 1 ரூபாயா? அச்சிஷா,
1: ஸ்டாம்ப் இல்லாம வந்திருக்கு பெனல்டி சார்.
6: பெனல்டி கொடுத்து லெட்டர் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல, எடுத்துருப்பா.
1: அப்பா.

0: ஏதா முக்கியமான லெட்டர் போகுது
1: வாங்கி பாத்துடலாங்கறியா?
0: ஆமாப்பா,
1: ரூபா கொடுத்துடலாங்கறியா?
0: ரூபா நீங்க கொடுத்து லெட்டர் நான் வாங்கி
2: பாத்துறேன். ஏ அப்பா இங்க இருந்து வா.
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், திருப்பி எடுத்துட்டு போ.
0: அது வந்துமா
3: லெட்டர் எழுதுற சோம்பேறிக்கு ஸ்டாம்ப் போட்டு தெரியலையா? தண்டம் தண்டம், ஒரு ரூபாய் தண்டம், எடுத்து வா.
0: தண்டம் தண்டம், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. எடுத்துட்டு போப்பா. பயம்பா,
4: சரியான ஃபேமிலி மூணு மூணு விதம்.
0: போஸ்ட்மேன். என்ன சார் இந்த பெனால்டி? அந்த லெட்டரை கொடு.
4: வாங்குறீங்க போங்குறீங்க கொடுங்குறீங்க எடுத்துட்டு போங்குறீங்க, நீங்க வச்சு சர்வேட்டானா? போஸ்டல் சர்வேட்.
0: சரிதான்பா, கொடுப்பா.
4: குடுக்கல என்ன பண்ணுவீங்க?
0: ஒண்ணும் பண்ண மாட்டேன்.
4: புரியுங்க.
5: வணக்கம்.

விசாலம்தான் முக்கியமே தவிர

0: இத திடீர் காதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்க பொண்ணோட கவிதைங்களை நான் ரசிச்சேன், உங்க பொண்ணை விரும்புறேன். முறைப்படி நான் இங்க வந்து உங்க சந்திக்கிறதா நியாயம். அதே மாதிரி முறைப்படி எங்க அப்பா அம்மா பொண்ணை பார்க்கணும், அதுவும் நியாயம். ஆனா கண்ணம்மாவை உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கணும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: என்ன சொல்றதா? ரேடியோல 10 நிமிஷம் பாடிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு 1.5 மணி நேர கச்சேரி சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு சார்.
2: உங்களை பார்த்தா பெரிய பிள்ளை மாதிரி தெரியுதே. நாங்க ரொம்ப சாதாரணம்.
0: பார்க்க தெரியாதா? அறிவு கட்டவளை. மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன். மிஸ் அரவிந்தன். அடாடாடாடா, அந்த பேர்ல என்ன புகம் தெரியுமா? கேட்டாளுக்கு ராகம் மாதிரி. உங்க அப்பா அம்மாவுக்கு சம்மதம்னா எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்.
2: என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. அரவிந்தன் மாசுக்கு தெரிஞ்சது இந்த போட்டோ. உங்களுக்கு தெரியுமாமா இந்த பொண்ணு? தெரியுமாமா? இருக்கும்போது நாம பொண்ணு பிரச்சனை விவரத்தை அவருக்கு சொல்ல வேண்டாமா?
1: கதவை தட்டிக்கிட்டு

0: அவர் அதிர்ஷ்டத்தை கழுத்து பிடிச்சு வெளியில் தள்ள போறியா? அப்புறமே தெரிஞ்சது கண்ணுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்கலாம். பாரு, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது.
1: ஓ, எனக்கு பயமா இருக்கு.
0: தாமட்டும் எனக்கு தெய்வமா இருக்க.
2: ஒரு சின்ன ரகசியம், நீ சிக்கனமா இருப்பியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அம்மாவை டெஸ்ட் வைப்பாங்க. தீப்பெட்டியை கொடுத்து குத்து விளக்கு கொடுத்து சொல்லுவாங்க. நீ எத்தனை குச்சி வேஸ்ட் பண்றான்னு கணக்கு பார்ப்பாங்க. அதனால ஒரே குச்சியில விளக்கு கொடுத்துறதுக்கு முதல்ல நீ பழகிக்கணும்.
1: ஓகே,
2: மட்டுமா?
1: ஓகே.

0: வரேன்டா.
1: நல்லா கண்ணமா பேசுறேன்.
2: பிரம்மணி மானசசங்கரரே.

0: சரி சரி, ஒண்ணு பண்ணதாவே வச்சுக்கிறேன். இந்த அம்மா ஒரு நிமிஷம் என்னோட வா, பொண்ணு மட்டும் வந்தா போறோம்.
1: நீ உட்காரு, சும்மா கூட கூட போயிட்டு ஒரு தூதர நாயன மாதிரி
0: கும்பிட்டுட்ட. இத பாரு, இந்த குத்து விளக்கு எனக்கு சீதனமா வந்தது. இந்த ஒரு கோலம் போடு. கோலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டா என்ன ஆயிடும்?
2: இல்ல, எதுக்கும் கொஞ்சம் சிக்கனமாவே இருக்கிறது நல்லது இல்லையா?
0: எனக்கு பிடிச்சிருக்கு.
3: எது? அமங்கலங்கிற பேரா?
0: பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு.
3: ஓ, அப்படியா சொல்ற?
0: ஆமா.
3: சரி,
0: இதையே நீங்க எடுத்த முடிவு மாதிரி சபையில போய் சொல்லிடுங்க. போங்க.
3: சரி, எல்லாரையும் போல ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப கண்டிப்பானவன், எனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. வணக்கம் மங்களம்.
0: உங்க முடிவு எழுவோ, அதான் என் முடிவு.
3: நான்

0: கல்யாண அழைப்புகள். ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற ஆனந்தி?
1: சந்தோஷமா சொல்ல சொல்றீங்களா?
0: ஏன் சொன்னேன்னா
1: அது புரியலருமே.
0: ஆனந்தி, காதல்ங்கிறது மறுக்கட்டாயத்தில் வர்றதில்ல.
1: அதே மாதிரி சந்தோஷமும் மறுக்கட்டாயத்தில் வர்றதில்லை மாத்த.
0: அப்ப சந்தோஷப்பட வேண்டாம், மற்றவங்க மாதிரி பார்க்கலாம் இல்லையா?
1: இப்ப நான் எது சொன்னாலும் அது புறந்த சொல்றதா தோணும்.
0: சரி, சொல்ல வேண்டாம், நான் கேட்க போறதில்லை.
1: ஆனா

0: என்னது ஆளோட மாயில கிழிச்சு வச்சுமா?
1: இது உண்மை.
0: அப்போ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்.
1: நிச்சயமா வருவேன், பார்ப்பேன், பரிசு கொடுப்பேன். ஆனா அதே சமயத்துல நான் காத்துட்டு இருப்பேன்.
0: எதுக்கு?

அக்னிதேவனே, உன்னை சாட்சியாக வைத்து இவளை சகதர்மணியாக வரித்துக் கொள்கிறேன். எனக்கு வழக்கை கொடுத்த இவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக வாக்களிக்கிறேன். என் வம்சத்தை விருத்தி செய்ய வந்திருக்கும் இவளை என் மேனியின் இடது பாகமாகவே அங்கீகரிக்கிறேன். இந்த ஓம புகை போல் இவள் குற்றம் குறைகளை நான் நிராகரிப்பேன். ஓ அக்னி தேவனே, நின் அருளால் எங்கள் பந்தங்கள் பவித்திரமாகட்டும்.

0: இங்க வாமா, நம்ம வீட்டு பூஜை அறைக்கு முதல்ல குத்து விளக்கேற்றி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்க. அவன் ஆசைப்பட்டானுதான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டோம். எங்க அரவிந்த, உனக்கு புருஷனா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
1: இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வர நீங்களா கொடுத்து வச்சிருக்கணும்.
0: என்னடி வந்தன்னைக்கே வார்த்தை சரியில்லையே, இது அகம்பாவமா இல்ல அதிக பிரச்சனை தரமா? கேட்டா காலையில அவ ஒரு வார்த்தை சொன்னாலே கேட்டேன்ல.
2: அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூரா நீங்க எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்ததையும் கேட்டேன். இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாள் பூரா என்ன சர்ச்சை? அவன் ஏதோ தமாஷா பேசுறதா எடுத்துக்கூடாதா?
1: நீங்க கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்துடும்.
0: கவனிச்சியம்மா, அரவிந்த முன்னால போல அவ போற, இவன் பின்னால போறான். சரி சரி, அப்ப 41 ஒரே கூட்டமாயிடும், நான் வரேம்மா.
3: மங்களம், அரவிந்தன் சொன்னாப்ல அந்த பொண்ணு தமாஷுக்காக சொல்லி இருக்கலாம்னு நாம ஏன் எடுத்துக் கூடாது?
0: தமாஷா? எதுல தமாஷு? யார்கிட்ட தமாஷு? மாமியார் கிட்டயாவா? அதுவும் புருஷ வீட்டுல புகுந்த உடனேவா? புத்தி உள்ள எந்த பொண்ணாவது இப்படி சொல்வாளா? உங்க புத்தி எங்க போச்சு?
2: கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு கொஞ்சம் இங்கிருந்தும் தெரிஞ்சிருக்கணும். அம்மாவை பறிஞ்சுக்கிட்டோ உன்னை குத்த சொல்லுவதற்காகவோ இதை சொல்லல. நீதான் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன?
1: ஒரு நெக்ஸ்ட் கேஸ்.
2: குழந்தைகிட்ட செய்யற தமாஷை பெரியவங்கிட்ட நம்ம செய்ய முடியுமா? நமக்கு அவங்களுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு இல்லையா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
1: ஒரு கிசான் சாஸ்
2: பொதுவா பெரியவங்கிட்ட பழகும்போது மேலதிகாரிகிட்ட பழகிற மாதிரி பவ்யமா நடந்துக்கணும். என்ன
1: பாக்குறீங்களா?
0: மறுபடியும் அவளை பாத்தீங்கன்னா சிரிச்ச முகமாயிரு. என்ன
3: என்னது
0: வேலை?

0: ஒரு வேளை சோறு போட்டா போருமா?
1: என்னமா இது? இந்த வீட்டுல என் கால விழுந்து பிரயோஜனம் இல்ல. யாரு கால பிடிச்சா காரியம்ங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா.
0: பொண்ணு சூட்டிக்கியாதான் இருக்கா, பரவாயில்லங்கிறீங்களா?
1: சம்பளம் இல்லாம ஒருவேளை சோறு தானே, இந்த காலத்துல இந்த மாதிரி வேலைக்கார குட்டி எங்க கிடைக்கும்?
0: முன்னாலே இவ்வளவு உனக்கு தெரியுமா?
2: இவ எங்க வீட்டு அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா.
0: தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் நாடகம் ஆடினியா?
1: ஒரு
2: என்ன

0: கூப்பிடுறேன்.
1: சரிம்மா சரி.
0: வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட வரேன் மாமா.
2: பாரு, இனிமே இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் போன் பண்ணி என் உசுர எடுக்காத. என்ன போற வச்சிடவா?
0: வச்சிடுங்க அண்ணா. அதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. யூ லவ் மீ ஆர் நாட்? நேசிக்கிறீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ சொல்லுங்க ப்ளீஸ். எவ்வளோ?
2: டோன்ட் பீ ஸ்டூபிட்.
0: மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்ல. நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். ஆனா ஒண்ணு உங்களுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். நிகழ்ச்சி பார்க்கலாமே.
2: சாரி கண்ணம்மா, நான் ரொம்ப கோவிச்சுக்கிட்டேன். ரொம்ப சென்சிட்டிவ் டைப். அது மத்தவங்களுக்கு புரியறதே இல்லை. பேச மாட்டியா ப்ளீஸ்? ப்ளீஸ் வாய் தந்து பேச மாட்டியா? ஏன்

0: இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா?
1: ஆமா நேசிக்கிறேன்.
0: எவ்வளோ? அவ்வளவுதானா?
2: நல்லா இருமா, தீர்க்க சுமங்கிலியா இரு.
0: இங்க வரத்துக்கே எனக்கு பிடிக்கல, மனசு கேட்கல, கார்த்திக தீபம் மச்சேன வந்த.
2: மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிக்கலையே? எப்ப மேல ஏறிக்கும், எப்ப கீழே இறங்குதுன்னு யாருக்குமா தெரியுது?
0: கண்ணம்மா, ஐயோ, வேதாளத்தோட அம்மா மாதிரி இருக்கு.
2: நமஸ்காரம் சம்பந்தி அம்மா, சௌக்கியங்களா?
0: இருக்கேன். உங்க தயவுலையும் உங்க பொண்ணு தயவுலையும்
2: இன்னைக்கு கார்த்திகை தீபம் பொரிய அப்பமும் கொண்டு வந்தேன்.
0: எங்க வீட்லயே செஞ்சிருக்கோம். அம்மா, இந்த இதை வச்சுக்கோ. எதுக்குமா பண்ணலாம்?
2: அவங்களும்
0: ஒரு மாதிரியா பேசுறாங்க.
2: இயற்கையா நடக்கிற மோதல், உரசல், விரிசல், பூசல் எல்லாம் இருக்கு, ஆனா சுவாரசமா இருக்கு.
0: ஜாகிரதையா நடத்துக்கமா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிறேன்.
2: பொரிய அப்பமும் கொண்டு வந்தாங்களாமே அம்மா. எங்க
0: சாப்பாடுல கொட்டிட்டோம்.
2: சரி பரவாயில்ல.
3: வக்கீல் காத்துட்டு இருக்காரு. கையெழுத்து வாங்கிட்டியா?
2: எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா?
1: இல்ல, இனிமே தான் ஆரம்பம், புதிய ஆரம்பம்.
3: இல்ல
2: அரவிந்த், என்னடா இது?
3: அப்படின்னா விவாகரத்து வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா?
1: அவளோட வாழ முடியும்னு இன்னும் நினைக்கிறியா நீ? வாழ முடியுமாங்கிறது பிரச்சனை இல்லப்பா, வாழ்ந்தே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். கணவன் நான் வாழ முடியலனாலும் அவளை குழந்தையா பாவிச்சு காலம்பூரா வாக்கு நடத்திடுறேன். வாப்பா அரவிந்த, நீ வரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கல்யாண சந்தையா நடந்தது. எனக்கு கூட ஒரு சின்ன சபலம் தோண்டி எடுத்து தெரியுமோ? அந்த சந்தடியில என்னுடைய மூத்த பொண்ணை வித்துள்ளாமான்னு அதுக்குள்ள நீ வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம், கங்கிராச்சுலேஷன்ஸ். நல்லா இருக்கணும் பானி. அது சரி கண்ணம்மா, மற்றவங்க எல்லாம் இந்த சமயத்தில் மாங்காய் தீம்பாங்க, சாம்பலம் முழுங்குவாங்க, இல்லை சொட்டரை பின்னுவாங்க. நீ எதையுமே செய்ய காணுமே. ஏன், ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா?
2: குழந்தைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்.
1: வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கா? எங்க
2: என் அன்பு குழந்தையே, உன் அம்மா எழுதுகிறேன். தாய்ப்பால் வருவதற்கு முன் தபால் வருகிறதே என்று திகைக்காதே. என் பெயர் கண்ணம்மா, உன் பெயரும் கண்ணம்மா, சின்ன கண்ணம்மா. தீயிலிருந்து இன்னொரு தீ பிறந்தால் அதற்கும் தீ என்றுதானே பெயர். நீ பழமையை பொசுக்கு, பஞ்சாங்கங்களை நசுக்கு. முண்டாசு கவிஞன் பாரதி உண்டாக்கிய புதுமை பெண் நீதான் என்று ஊருக்கு விளக்கு.
1: பிறக்க போறது பொண்ணா தான் இருக்குன்னு நீயே அப்படி முடிவு பண்ணிட்ட? கண்ணா, என்னாச்சு?
0: எனக்கு தெரியும், சின்ன கண்ணம்மா எனக்கு பிறக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லை.

0: அப்படிலாம் பேசாத.
1: தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கல. யூ டோன்ட் லவ் மீ.
0: பாத்தியா மறுபடியும் அதே பல்லவி பாடுறேன்.
1: நீங்க என்ன நேசிக்கல.
0: சரி நேசிக்கல போ. என்ன
1: அப்படிலாம் சொல்லக்கூடாது.
0: என்ன சொல்லணுங்கிற?
1: எல்லாமா உன்னை நேசிக்கிறேன், எல்லாமா உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணும்.
0: சரி சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன்.
1: எவ்வளோ?
0: இன்னொரு வாரத்தில் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டி போவல, அப்போ உனக்கு புரிய வைக்கிறேன் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்.
1: நிஜமா?
0: சத்தியமா?
2: என்னம்மா இது, விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு படம். அம்மா அப்பா படம், ஒரு சாமி படம், ஹால் வைக்க மாட்டானோ? பொண்டாட்டி மேல ஆசை எல்லாம் படுக்கையரோட.

0: சத்தியமா?
1: சத்தியமா.
0: என்னம்மா இது? விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு படம். அம்மா அப்பா படம், ஒரு சாமி படம் ஹால் வைக்க மாட்டானோ? பொண்டாட்டி மேல ஆசைன்னா படுக்கை அறையோட வச்சுக்கிட்டோம். யார் வேண்டாம்னா என்ன இழவு இது ஹால்ல? அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. என்னமோ தெரியல, அவனை கண்டால எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் ஹிம். அவ வழக்கு தலையும் மீசையும் எனக்கு பிடிக்கல.
1: என்ன பண்ணுங்கற?
0: அவனை போக சொல்லுங்க.
1: கண்ணம்மா, இது கோயில், நாலு பேர் வரத்தான் செய்வாங்க, நாம எப்படி போக சொல்ல முடியும்?
0: முடியாதா? அப்ப நாம போயிடலாம் வாங்க.
1: தீபாவளி முடியட்டும், போயிடுவோம்.
0: ப்ளீஸ், நாளைக்கு வரலாம், போயிடலாம் வாங்க.
1: கண்ணம்மா
0: ப்ளீஸ், ஐ டோன்ட் லைக் ஹிம்.
1: ஒண்ணாகல, ஒத்துக்கிய பாதியில் விட்டு வந்திருக்கேன்.
0: நீங்க பாடினா எனக்கு தூக்கம் வரும்.
1: எனக்கு வேலை இருக்குமா?
0: ப்ளீஸ்

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: படர்வது அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: எப்படி இருக்காங்கப்பா? நேத்துக்கு ஒரு ரக நடந்து போச்சு டாக்டர்.
2: என்ன
1: சினிமாவுக்கு எல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போன சொன்னீங்களே, நேத்துக்கு ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு
2: போன. என்ன சினிமா?
1: அங்கதான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல புருஷ மனைவியை கொடுமைப்படுத்துற மாதிரியும் விவாகரத்து பண்ற மாதிரி கதை ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார். கண்ணம்மா தூங்கலையா நீ? அம்மா யார் தட்டிக்கிட்டு இருந்த?
3: என்ன அந்த ராமநாதன் தான். அவனை ஒரு வாட்டி நேர்ல பார்க்கணும் எனக்கு.
1: பார்க்கலாம், தூங்க. அம்மோ அம்மோ அம்மோ, கண்ணம்மா காணோம், கீழே போய் பாரு.
4: என்ன
1: சத்தம்? யார் அது?
4: என்ன சொன்னாலும்
1: உட்காருங்க.
3: உட்காரத்துக்காக வரல.
1: சரி, என்ன விஷயம் சொல்லுங்க.
3: நீ ரொம்ப கெட்டவன்.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்தல.
1: எந்த பொண்ணு?
3: அதான் அந்த அனு.
1: மிஸ்டர், மன்னிச்சிருங்க சார், என் பேர் அரவிந்தன்.

0: இவைய மனைவி. இந்த நேரத்தில் அனாவசியம் உங்களுக்கு நாங்கள் தொலை கொடுத்துட்டோம்.
1: இட்ஸ் ஆல் ரைட். அவருக்கு ஒரு படம் பார்த்தீங்களா?
0: ஆமாம் சார், அவளையும் கூட்டி போயிருந்தேன். அவளுக்கு
1: புரியுது.
0: இதை பாருமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ராமநாதன் இல்லை, ரஜினிகாந்த். நீங்கள் பார்த்தது நிஜமான நிகழ்ச்சி இல்லை, நான் நடித்த ஒரு படம். நான் என் மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கை நடந்துட்டு இருக்கேன், அது நிஜம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க தான் மனைவி. வணக்கம்.
2: மனசு ரொம்ப எக்ஸைட் ஆகும் போது நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரியறதில்லை.
0: போலாம் இல்லைங்க, ஏற்கனவே ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டான். சொல்றேன் இல்லைங்க, நான் கூட்டி வந்திருக்கேன், நானே கூட்டி போயிட்டேன்.
1: சரி.
0: குட் மார்னிங் டாக்டர்.
2: வாங்க அரவிந்த், வாங்க உட்கார்.
0: கிளினிக் போனேன், மந்தளி அட்ரஸ் கொடுத்தாங்க, அங்க போனேன், மாம்பத்துல பாருனாங்க. இங்க
2: திங்கள் புதன் வெள்ளி அங்க, செவ்வாய் வியாழன் சனி இங்க.
0: ரெண்டு கிளினிக்கோ?
2: ரெண்டு பொண்டாட்டி சார. என் கதையை விடுங்க, கண்ணம்மா எப்படி இருக்காங்க? லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா?
0: போனேன்.
2: என்ன ப்ராப்ளம்?
0: பிடிவாதமா கருவை கலச்சே திருன்னு கண்ணம்மா சொல்றான்.
2: கருவை கலைக்கிறதா? சில்லி, எங்க இருக்காங்க? இப்ப
0: கேடு உட்கார வச்சிருக்கேன். கண்ணம்மா வாங்க. டுகர், யாரால குழந்தைக்கு
3: ஆபத்துங்கிற? இந்த உலகத்துல குழந்தை பிறந்தாலே ஆபத்து.
0: டாக்டர் இருக்காரு, நான் இருக்கேன், என்ன ஆபத்து வருங்கிற?
3: ஆபத்து யாரு பத்தில வேணாலும் வரும், யாராவது வந்து கொண்டுடுவாங்க. டாக்டர் என்ன கடவுளா காப்பாத்துறதுக்கு? நீங்க டான்ஸ் டான்ஸ் போடுறீங்க, அப்புறம் தனியா இருக்கணும். எந்த நிமிஷத்துல வேணாலும் ஆபத்து வரும். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கூட்டிட்டு போயிருங்க, இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க.
4: மிஸ்டர் அரவிந்தன், அவங்கள பக்கத்து ரூம்ல படுக்க வைங்க. ஐ ஹேவ் டு கிவ் ஹர் சம் ட்ரான்குலைசர்.
2: சாதாரணமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சில பெண்கள் இப்படி நடந்துக்குவாங்க. போஸ்ட்நேட்டல் ஹிஸ்டீரியா, இது ஏதோ ஹாலுசினேஷன். அதுக்கு காரணம் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இருக்கிற சூழ்நிலையிலேருந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டால் நல்லது. எங்கேயாவது வெளியூர் கூட்டு போங்களேன் கொஞ்ச நாள். இயற்கையோட நேரத்தை அதிகம் செலவழிக்கும் பொழுது அந்த மாறுதல் மனசில் ஒரு ஆறுதலை உண்டாக்கும்.
0: அதனால நிம்மதி கிடைக்கும் நம்பலாமா?
2: எங்கள் ட்ரீட்மெண்ட்டே நம்பிக்கை நம்பித்தானே சார் இருக்கு.
5: என்ன கண்ணமா, என்ன மறந்து போச்சா? நான் தான் திலகம். 10-15 வருஷத்துல மறந்து போச்சா? உன் கிளாஸ்மேட் ஞாபகம் இல்லை?
3: அங்க போயிடலாம்.
5: என்ன கண்ணமா, இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், என்ன கண்டு ஏன் இப்படி ஓடுற கண்ணமா? திருச்சிக்கு பக்கத்துல ஊரு, எங்க ரெண்டு பேருக்கு 8 வயசு இருக்கலாம். நாங்க 3வது படிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரே தெருல தான் குடியிருந்தோம். அவ எப்பவும் எங்க வீட்லயே தான் இருப்பா. எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அவ என் சிஸ்டரான்னு கூட கேட்பாங்க. அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி, நான் மக்கு. நர்சரி ரைம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா.
0: ஆனா உங்களை பத்தி ஒரு நாள் கூட எங்கிட்ட பேசுறதே இல்லையே.
5: என்னையும் என் குடும்பத்தையும் அவன் மறக்கணும்னு நினைச்சிருந்தா அது தப்பு இல்ல.
0: ஏன்?
5: எங்க அப்பா ரொம்ப கொடுமைக்காரர், சந்தேக பெறுவேன். எங்க அம்மாவை எப்பவும் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே இருப்பார். அம்மாவை அடிச்சு நொறுக்கும் போதெல்லாம் கண்ணம்மா நடுநடுங்கி போயிடுவான். இந்த கொடுமையை தினமும் பாக்குறது நானும் கண்ணம்மாவும் தான்.
0: என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அவ சந்தோஷப்படாம எதுக்காக அப்படி பயந்து அழணும்?
5: எங்க வீட்டுல நடந்த அந்த சம்பவம் ஒருவேளை அவளுக்கு கவனம் வந்திருக்கணும்.
0: அது என்ன சம்பவம்?
5: இப்ப நினைச்சாலும் என் வயிற்று கலக்குது.
0: சொல்லுங்க ப்ளீஸ்.
5: ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போயிருந்தார். திரும்பி வந்தப்போ அம்மா தான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. அப்பா அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு பதில சந்தேகப்பட ஆரம்பிச்சார். வேற யாரோட உறவிலேயே ஏற்பட்ட கர்ப்பம்னு அம்மாவை ஏசுவாரு.

கண்டபடி திட்டுவாரு, சித்திரவதையே பண்ணுவாரு. நானும் கண்ணமாவும் பழக்கம் போல இதுக்கெல்லாம் சைலண்ட் வீட்டுல இருந்தோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட குணத்துல மாறுதல் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் விபரீதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி மொட்ட மாடியில பெரிய சண்டை. வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வேல வாக்குவாதத்துல அம்மா கையில இருந்து குழந்தைய பிடிங்கினாரு.

0: அந்த காட்சியே நானும் கண்ணம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா கவனிச்சுட்டாரு. இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்க உங்க மூலியை நோண்டிடுவேன்னு எங்களை கத்தியை காமிச்சு மிரட்டினார். அன்னைக்கு பார்த்த கண்ணம்மாவ அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்குறேன்.
1: இப்ப உங்க அப்பா எங்க இருக்காரு?
2: இன்னும் ஜெயில தான் இருக்காங்க.
1: அம்மா
2: செத்து போயிட்டாங்க.
1: நீங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல தனியா தான் திருவனந்தபுரம் வந்தீங்களா? என்ன செய்றீங்க?
2: என்னை பத்தி எதுவுமே கேட்காதீங்க பிளீஸ். என் மனசு இப்போ கல்லு. அந்த சம்பவம் கண்ணம்மாவை அப்படி பாதிச்சிருக்கு, என் வாழ்க்கைய இப்படி பாதிச்சிருக்கு. கண்ணம்மாவை ஒரு வாட்டின பா. சரி வேண்டாம், நான் பார்க்கல.
1: கண்ணம்மா என்ன தேடுற? என்ன தேடுறீங்கல்ல?
2: கத்தி.
1: கத்தியா? எது கத்தி? எது கத்தி?
2: வயிற்றுல வளர்ற குழந்தைய குத்தி கொள்ள.

0: புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம் டாக்டர். இன்னும் சொல்ல போனா கண்ணம்மாவையும் குழந்தையும் பாதுகாக்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு.
1: நோ நோ மிஸ்டர் அரவிந்தா, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னங்கிற முக்கியமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கை இழக்கலாமா? உங்க மனைவியோட பிரச்சனை தீந்த மாதிரி தான். கண்ணம்மாவோட வினோதமான பிஹேவியர், குணச்சித்திரம், அப்சஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் அந்த சம்பவம் தான். இதுல இருந்து ஊர்ஜிதமா தெரியுது, எந்த உயிர் கோரமா கொலை செய்யப்பட்டதை கண்ணம்மா பார்த்தாங்களோ அதே உயிர் தான் இப்ப அவங்க வயித்துல கருத்தரிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள நம்ப வச்சுட்டா அதுதான் நம்ம வெற்றிக்கே அடிப்படை. அது மிஸ்டர் அரவிந்தன், உங்க பக்கத்துல இருக்கிற மேஜையை கொஞ்சம் எட்டி பாருங்களேன். டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். கோ ஹெட், குட் லக்.
0: கண்ணம்மா, நான் சொல்றத கவனமா கேளு. சின்ன வயசுல நீ ஒரு கோரமான கொலையை கண்ணால பார்த்திருக்க, அதுதான் உன் நெஞ்சில ஆழமான காயத்துண்டாக்கியிருக்கு. நான் டாக்டர் பல பேரை கேட்டேன், படிச்ச பல பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த குழந்தை கொடூரமா கொலை செய்யப்பட்டதை பார்த்து நீ பாதிக்கப்பட்டையோ அதே குழந்தைதான் இப்ப ஓமயத்துல வந்து கருத்தரிச்சுக்குது. அந்த உயிர் உங்ககிட்ட அடைக்கலம் வந்திருக்குது. நீதான் அந்த உயிரை பேணி வளர்க்கணும், பாதுகாக்கணும். ஆண்டவனுக்கு ஒப்படைச்சிருக்கிற கடமை எது? இனிமே உன் நேரமும் கவனமும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கே செலவிட பண்ணும்.
2: என் வயிற்றுல வளர குழந்தைக்கு இப்போ நான் ஒரு முத்த கொடுக்கணும்.
0: எப்படி?
2: இல்லை, கொடுக்கணும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையா?

0: முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: ஒரு வாரத்துக்குள்ள டெலிவரி ஆயிடும். என்ன குழந்தை வேணும்?
4: ஆண் குழந்தைதான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? பொண்ணுதான் வேணும். அத்தே, அத்தே எப்படி இருக்கீங்க? அத்தே
5: இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்கேன். என்ன சாவு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துடுமே. எத்தனை மாசம்?
4: ஒரு வாரத்துல ஆயிடும். உங்களுக்கு என்ன உடம்பத்த?
5: பிரஷர் தீமா, பிரஷர்
3: எல்லாம் உன்னால வந்ததுதான்.
5: அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக கூட பெத்த பொண்ணு தான் புக்கத்துல இருந்து வர வேண்டியிருக்கு. பெத்த ஒரே பிள்ளைக்கு தான் பொண்டாட்டியை கவனிச்சுக்கவே நேரம் பத்தலையே.
4: உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சிருந்தா நாங்க ஓடி வந்திருப்பேன். அத்தே
5: 10 நாள் தாங்கக்கூடிய உயிர் பட்டுன உடனே போயிடணுமா? உயிர் போயிட்டா என்னடி இப்போ?
4: ஏமா,
5: அரவிந்த வாழ்நாள் பாதிக்கு மேல உனக்கு வைத்தியம் பாக்குறதுலயே போயிடுச்சு. அரவிந்த உயிர்ல பாதியாவது பாக்கி வச்சிருக்கியா?
3: பாதி கூட எங்க இருக்கு? பாவம், இவளால அரவிந்தனுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, தர்ம சங்கடம், அவமானம், இதனால அவனுக்கு முக்கால் மணி உயிரா போயிடுச்சு.
5: எப்படியோ அவ குணம் ஆனா சரி.
3: வைத்தியத்துக்கு ஏது வைத்தியம்? அரவிந்தனோட தலையெழுத்து அவ்வளவுதான்.
5: அம்மாடி, மீதி நாளைக்காவது அரவிந்தன் சந்தோஷமா இருக்க விடுறியுமா?
4: என்னங்க என்னங்க
6: என்னக்கண்ணம்மா?
4: கொஞ்சம் அப்படியே நின்னுங்க.
6: என்னது எது? என்னக்கு புதுசா இருக்கு?
4: நீங்க ரெடியா?
6: எதுக்கு?
4: டெலிவரிக்கு. நர்சிங் ஹோம்க்கு போனோம். இந்த உலகத்தை பார்க்க சின்ன கடமா துடிக்கிறா.
6: நான் இன்னும் குடிக்க கூட இல்ல. அம்முக்குட்டி, நானே போய் ஒரு டாக்ஸி ஒன்று தரேன். டாக்ஸி ரெடி, வா போலாம்.
4: என்னங்க உங்க ஆட்டோகிராஃப் வேணும்?
6: இப்ப எதுக்கு ஆட்டோகிராஃப் எல்லாம்?
4: ப்ளீஸ் போடுங்க.
6: சரி, எப்படி மறுபடியும் புடவை திருப்பி போட்டுமா?
4: கையில போடுங்க.
7: மிஸ்டர் அரவிந்தன், ப்ளீஸ் கம் இன். மிஸ்டர் அரவிந்தன், நீங்க உங்க வேலைக்கு போலாம்.
6: எஸ் டாக்டர்.
7: இது ஃபால்ஸ் பெயின், தட்ஸ் ஆல். கனமா இங்கே இருக்கட்டும். எனிஹவ் இன்னைக்குள்ள டெலிவரி ஆயிடும்.
4: நீங்க நிம்மதியா வீட்டு போயிட்டு வாங்க. இங்க வந்த உடனே ஒரு கவிதை தோணுச்சு தெரியுமா?
6: என்ன?
4: கடவுளும் குழந்தையும் ஒன்று, இருவருமே கர்ப்ப கிரகத்திலிருந்து தான் வெளியே வருகிறார்கள்.
6: அரவிந்தன், எது ரொம்ப சீரியஸா? சிசேரியனா?

0: மிஸ்டர் அரவிந்தன், இட்ஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச். மருத்துவ ரீதியாக பார்த்தா இந்த சாவுக்கு காரணமே புலப்படலை. உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணுங்கிற பிடிவாதமான நினைப்பும் பரிகாரம் தேடிக்கணுங்கிற தெளிவான முடிவும் தான் அந்த உயிர் பிரிஞ்சு போக காரணமாக இருந்திருக்கு. ஷீ இஸ் அ கிரேட் சோல்.
1: ஐம் சாரி. உங்களுக்கு இது ரொம்ப பெரிய இழப்பு. என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியல.
2: இப்படி என்னை ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு. இந்த ஹால் மாதிரி மை லைஃப் இஸ் ஆஸ் எம்டி ஆஸ் திஸ் ஹால்.
1: ஆனால் காலப்போக்கில் உங்களுக்காவது நீங்கள் வாழ்ந்துதானே ஆகணும் மாஸ்டர்.
2: இனிமேலும் நான் வாழ போகிறது அவளுக்காகத்தான், அவளோட நினைவுக்காகத்தான்.
1: மாஸ்டர், கல்யாணம்ன்ற இன்ஸ்டிடியூஷன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதை, மனைவி மேலே நீங்கள் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு என்னை சிலுக்க வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி உங்க மனைவியோட நினைவே போதுமோ அதே போல எனக்கு உங்களை பத்தின நினைவே போதுமோ

கவிதாளையாவின் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், சரிதா, பூர்ணம் விஸ்வநாதன், சாருஹாசன், சீமா மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். நினைவலைகள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது. அழகு என்பது முகத்தில் மட்டுமில்லை, ஒரு புன்னகையில், ஒரு பார்வையில், அன்பான மனதில் அமைந்திருக்கும், ஏன் இசையில் கூட மறைந்திருக்கும். அந்த அழகை பாடல்களின் வழியே ரசிக்க உங்கள் மனதோடு இணைந்து இசையின் சாரலாய் இன்றைய பொன்மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில் ஓர் பார்வை போதும் மனதை கொள்ளையடிக்க, ஓர் புன்னகை போதும் நாள் முழுவதும் நினைவாக இருக்க, அப்படிப்பட்ட ஓர் அழகான பாடலாக மெல்ல ஒரு நம்மை உணர வைக்க இனிய தருணம். அம்நேர்களே, திருமலை படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில். அழகு என்ற சொல்லுக்கே அர்த்தம் கொடுக்க வந்த ஓர் நடை, இதயத்தை துள்ள வைக்கும் ஓர் பார்வை, அதை காதலும் இசையும் சேர்ந்து கொண்டாடும் தருணம் இதோ. பாஷா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

நேரம் 5:11 15 இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது பொன்மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மனதில் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு குரல் கொடுக்கும் ஓர் மந்திரம் இசை. சில பாடல்கள் நினைவுகளை தூண்டும், சில பாடல்கள் நம்மையே மறக்க வைக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஒலிக்கிறது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து. லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

குழந்தையின் சிரிப்பில் இருக்கும் தூய்மை, கண்களில் இருக்கும் குறும்பு, அந்த பாசத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அழகான பாச உணர்வை சொல்ல வரும் இனிய பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியது.

0: நேரம் 5:32
1: 39 நொடி இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது பொன்மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில். சில அழகுகள் கண்களால் மட்டும் ரசிக்கப்படுவதில்லை, அவை மனதில் ஓவியமாக பதிந்துவிடும். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு நினைவு அனைத்தும் சேர்ந்து காதலின் நிறங்களை வரையும் போது அது ஒரு அழகான ஓவியமாக மாறிவிடுகிறது. ஒலிக்கும் இந்த பாடல் ரோஜா மலரி திரைப்படத்திலிருந்து.

0: நேருளை உழைத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை பொழுது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேர்களினை கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் தொடரும் இந்த பாடல் ஆனந்தம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரையிசை. விளம்பரத்தை தொடர்ந்து சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு தற்போது தினசரி 46 முதல் 47,000 டன் எல்பிஜி உற்பத்தி செய்யப்படுவதாக பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. செய்தியாளர் கூட்டத்தில் வெளியான கூடுதல் விவரங்கள்.
3: கடந்த 3 நாட்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான 1,34,00,000 எல்பிஜி சிலிண்டர்களும் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 1,32,000 டன் வர்த்தக எல்பிஜி எரிவாயுவும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். கடந்த 3 மார்ச் முதல் 7.6 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலமான எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் போதிய கையிருப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க என்றும், எரிபொருள் நுகர்வில் சிக்கனத்தை கடைபிடித்தால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கப்பல் துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், இந்திய கப்பல்களின் சுமூகமான இயக்கத்தையும் இந்திய கடலோடிகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இந்திய தூதரகங்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஒருங்கிணைந்து தாங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 72 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் அல்லது இந்திய சிப்பந்திகளுடன் கூடிய வெளிநாட்டு கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
2: இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தற்போது இத்துறை உலகின் 3வது இடத்தில் இருப்பதாக இன்று புதுடெல்லியில் ஆம்சேம் தொழில் வர்த்தக கழகத்தின் வருடாந்திர தலைமைத்துவ மாநாட்டில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த கணிப்பு 6.5% உயர்த்தப்பட்டிருப்பது உலக நெருக்கடிக்கு இடையிலும் இந்தியர்களின் வலு குறையவில்லை என்பதையே எடுத்துக்காட்டுவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இம்மாநாட்டில் ஆற்றிய உரையில் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள ரசாயன துறையில் 2040 ஆண்டிற்குள் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியும் என்று மத்திய ரசாயனத்துறை செயலர் திரு தேஜ்வீர் சிங் கூறியுள்ளார். அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறப்பு ரசாயனங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்திய ரசாயனத்துறையின் மதிப்பை 1 டிரில்லியன் டாலராக உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் இந்திய ரசாயனத்துறையின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், சுயசார்பு இலக்கை எட்டுவதில் ரசாயனத்துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் களநிலை ரயில்வே அதிகாரிகளுடன் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ரயில் பெட்டியில் தீப்பிடித்த அண்மை சம்பவங்களில் சமூக விரோதிகளின் கை இருப்பதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருப்பதை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் எடுத்து கூறினர். ரயில்வே துறையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான புலனாய்வு தகவல்களை களத்தில் இருந்து சேகரிக்க

0: தேவையான வசதிகளை வலுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ரயில்வே கட்டமைப்பில் சிசிடிவி கேமரா மற்றும் AI கண்காணிப்பு வசதிகளை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பரம்பரையாக வரும் மரபணு கோளாறுகளை பிரத்யேகமான முறையில் நிர்வகிப்பதற்கான மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையின் UMMID வலைப்பின்னல் கட்டமைப்பை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். பரம்பரை நோய்களுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய ஆலோசனைகள் மூலம் ஒருங்கிணைந்த முறையில் இத்தகைய நோய்களை தடுப்பதற்கான நாட்டின் முதலாவது தேசிய முன்முயற்சியாக இத்திட்டம் அமைந்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் அனைவரும் எளிதில் அணுகத்தக்க மருத்துவ வசதிகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முன்னுரிமை என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். புதிதாக பிறக்கும் பச்சிளங்குழந்தைகள் இத்திட்டத்தினால் குறிப்பாக பயன்பெறுவார்கள் என்று உயிரி தொழில்நுட்பத்துறை செயலர் திரு ராஜேஷ் கோகலே தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விஸ்தரிக்கப்பட்டது. புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் இதில் அடங்குவர். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சென்னை லோக்பவனில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு RV அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சர்களையும் சேர்த்து தமிழகத்தில் அமைச்சரவையின் வலு 32 அதிகரித்துள்ளது. அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சாய் சரவணன்குமார், திரு சிவக்கொழுந்து, திரு AKD ஆறுமுகம், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு நாராயணசாமி, திரு ரவிக்குமார் மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் போது வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி லோக் நிவாசிலும் துணைநிலை ஆளுநர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான் தலைமையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் இது தொடர்பான உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக திகழ்வதாக மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார பேரவையின் 79வது அமர்வில் நுரையீரல் ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்தியாவில் வீடு வீடாகச் சென்றும் சமூக அளவிலான பிரச்சாரங்கள் மற்றும் நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் காசநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்தப்படுவதாக கூறினார். காசநோய் மற்றும் இதர நுரையீரல் நோய்களை கண்டறிவதற்கான நவீன வசதிகளையும் அரசு மேம்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கையடக்கமான நோய் கண்டுபிடிப்பு கருவிகள் மற்றும் AI பகுப்பாய்வு வசதியுடன் கூடிய டிஜிட்டல் எக்ஸ்ரே சேவைகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான புதுமை படைப்புகள் கடைக்கோடி மனிதன் வரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று திரு JP நட்டா மேலும் தெரிவித்தார். வெளி பயன்பாட்டிற்கான அழகு சாதன பொருட்களை நுகர்வோர், தொழில்முறை மருத்துவர்கள் அல்லது அழகு நிலையங்கள் ஊசி மருந்தாக பயன்படுத்த அனுமதி இல்லை என மருந்துகளுக்கான மத்திய அரசின் CDSCO தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. மனித உடலின் புற அழகு மற்றும் தோற்றப் பொலிவை கூட்டத்தான் அழகு சாதன பொருட்களை தவிர சிகிச்சை மருந்து அல்ல என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தில் சமூக பங்கேற்பை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் புதிய பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் அரசிடம் உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆயினும் இத்தகைய பள்ளிகள் தாங்களே முன்வந்து சமூக பங்கேற்புடன் கூடிய பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைக்க ஊக்குவிக்கப்படுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சகம் கூறியுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள்

0: மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் மோத உள்ளன. குஜராத் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கான 4வது அணியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் முனைப்புடன் சென்னை அணி இன்றைய போட்டியில் களமிறங்குகிறது. இதற்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரியா சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:26 45 நொடி. இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து கனக சபாபதி என தொடங்கும் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதத்தில் ஒழிப்பது சைந்தவி பாடியுள்ள பாடல்.

ஒளித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:25 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர். இனி எல்லாம் சுகமே. நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. களையாறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரை கண்ட வாடிய மகான் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 6:15 தெய்வீகராக மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் ரத்த அழுத்த பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். எட்டு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 9:00 அரங்கிசை வடேலி பாய் எஸ் அனந்தன் அவர்கள் நாகஸ்வரி இசை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசன் அவர்கள் தவிழ். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை மதுரைய சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 ஒலிபரப்பு தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது ராஜா என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம்.

இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை, 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரத்தில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி ஆகிய நேரங்களிலும் 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசு. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ லைவ். 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் 2. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. இரண்டு 15 காலத்தை வென்று கானங்கள். பிற்பகல் 3 ஹலோ டாக்டர் நேரலையில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் காய்ச்சல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தமிழ்நாடு அரசு மருத்துவ பணி ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் டாக்டர் பி மனோகரன் அவர்கள். மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி நிகழ்ச்சி. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்துவான். 6:20 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் இரவு 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்து தேவானம். 11 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 7 മണി.

0: எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையின் தொடக்கமாக சிம்மராசி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:04. 40 நொடி. திரையிசையில் மீண்டும் அதே குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சார்லி சாப்ளின்.

0: தங்கத்திற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாம் இணைந்திருக்கும் திரையிசையில் தேவாவின் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: அமைப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள் மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரிகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரிகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மித் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ்

0: போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி. தொடக்கமாக குதிரைவாளி. குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதையினுடைய அளவு ஏக்கருக்கு 3 to 4 கிலோ அளவு இருக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 to 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் நடுதல் வேண்டும். நிலம் தயார் செய்யும் போதே 1 ஏக்கருக்கு 2 to 4 டன் தொழுவுரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை ஏக்கருக்கு 16:12:20 என்ற விகிதத்தில் அடியுரமாக இட வேண்டும். பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். விதைத்த 25 to 30 வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமை வரிசை நடவுக்கு 4 கிலோ, அதாவது ஏக்கருக்கு 4 கிலோ இடைவெளியுடன் விதை அளவு இருக்க வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன் டெசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். உரமிடுதல் அடியுரம். தொழுவுரம் ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவிலும், தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ என்ற அளவிலும், மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ என்ற அளவிலும் இருத்தல் வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். பசுந்தலை உரத்தின் முக்கியத்துவம். கிளர்சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளர்சிடியாவில் கிளர்சிடியா செபியம், கிளர்சிடியா மெகுலேடா என்ற 2 வகைகள் உண்டு. இதில் 2வது வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் நிலத்திற்கு போதுமான அளவுக்கு நிழல் கிடைப்பதோடு பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது இம்மரம். சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிடியா மெகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 to 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்பொழுது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.

0: உலகம்
1: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம், நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில்
1: திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்து நடத்தும் நாடகம். நாடகத்தில் பங்கு பெறுவோர் விவசாயி குப்புசாமியாக சே பி கிருத்திக் தருண் செல்லா, இயற்கை வேளாண்மை நிபுணர் மாரிமுத்துவாக சி கோகுல்நாத், மாரிமுத்துவின் நண்பரும் பண்ணை மேலாளருமான சக்திவேலாக மாதேஸ்வரன், குப்புசாமியின் தங்கை கவிதாவாக தே நித்திலா ஜெனிஃபர், கவிதாவின் மகள் பள்ளி மாணவி இனியாவாக ரா பூமிஜா, கதை சொல்லியாக கா ஜி மெய்த்ரா. தன்னுடைய தங்கையை காண ஊருக்கு செல்லும் அண்ணன் குப்புசாமி. கவிதா வீட்டில் குப்புசாமி நுழையும் காட்சியுடன் இந்த நாடகம் தொடங்குகிறது.

0: என்ன அது இது? எங்க குப்புசாமி என்ன வரேன்னு சொன்னாரே, இன்னும் காணுமே. அடடே, வாங்கனே வாங்க.
1: வரமா.
0: இப்பதானே உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கம்மா. இனியா எப்படி இருக்கா?
0: நல்லா இருக்கானே, பக்கத்து வீட்டுக்கு போய் விளையாட போயிருக்கானே. அண்ணி பசங்கள்லாம் எப்படின்னு இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா.
0: என்னனே முகம் கொஞ்சம் வாடி இருக்கு.
1: அதையம்மா கேக்குற, சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்கு ஒட்ட மாட்டுக்குது. இப்போலாம் மண்ணை மலடாக்கி மனுஷனையும் மலடாக்கிடுறோம். நான் விதைக்கிற நிலத்தில் நானே பூச்சிக்கொல்லி களைக்கொல்லாம் போட்டு என் நிலத்தை நானே பாழாக்கிடுறேன். இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சந்தேகமாகவும் மன கஷ்டமாகவும் இருக்கு.
0: அப்படியானே நம்ம ஊர்ல விவசாயம் பண்றவர் ஒருத்தர் இருக்காருனே, நான் வேணா அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேனே.
1: சரிம்மா.
2: குப்புசாமி, தங்கை கவிதா, கவிதாவின் மகள் இனியா, மூவரும் இயற்கை வேளாண்மை நிபுணர் மாரிமுத்துவை காண செல்கிறார்கள்.
3: வாமா கவிதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? வந்து உக்காரு, என்ன விசேஷம்?
0: ஆமானே, ஒரு விஷயமா தானே வந்திருக்க. இவர் தான் எங்க அண்ணன் குப்புசாமி. இவருக்கு விவசாயத்துல ஒரு சில சந்தேகம் இருக்கானே, அதானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்.
1: வணக்கனே. இந்த மாதிரி எங்க ஊர்ல நான் விவசாயம் பாக்கறேன். நான் விதைக்கிற நிலத்துல பூச்சிக்கொல்லாம் களைக்கொல்லாம் பயன்படுத்துற நிலைமை ஏற்படுது. இதனால என் புள்ளக்குட்டிக்கு நானே விஷத்தை ஊட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற மாற்று வழியே இல்லையானே?
3: அதுக்குதான்ப்பா இயற்கை விவசாயம் இருக்கு. கெமிக்கல் யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, வீட்டு சாப்பாடு தான் இயற்கை விவசாயம் மாதிரி. இதை உனக்கு சொல்லித்தரேன், இயற்கை விவசாயம்னா எப்படின்னு.
1: இயற்கை விவசாயம் பண்ணா விளைச்சல் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்களேனே, உண்மையா?
3: ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அபசகுணமாக பேசக்கூடாதுப்பா. இயற்கை விவசாயத்தில் பொறுமை தேவை. இயற்கை விவசாயத்தில் மண்ணு தான்ப்பா முக்கியம். நீ திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது மண்ணோட தன்மை மறுபடியும் அதுக்கு வரும். இதுக்கு 3 பருவத்துக்கு மேலே லேயர் ஆகும். இதனால் விளைச்சலும் அதிகமாகும், உனக்கு செலவும் குறையும்.

0: சரிங்கண்ணே, செலவு எப்படி குறையும்?
1: தம்பி, இங்கே தான் நீ ஒருங்கிணைந்த பண்ண முறையை தெரிஞ்சுக்கணும். வயலில் வர எல்லாமே மறுபடியும் வயலுக்கே போகணும். அதாவது வயலிருந்து நெல்லிலிருந்து வர வைக்கோலை மாட்டுக்கு போடுறோம், மாட்டு போடுற சாணியை உரமாக்குறோம், மறுபடியும் அந்த உரத்தை வயலுக்கே போடுறோம். இந்த மாதிரி சுயற்சி முறையில் நம்ம பண்ணணும்ப்பா. அதுக்குன்னு நெல் நெல் நெல்லுன்னே போடக்கூடாது.
0: அது எப்படிங்கண்ணே பண்ணுறது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க.
1: அதுக்கு நீ பயிர் சுழற்சி முறையை கையாளணும்ப்பா.
0: அப்படிங்களானே?
1: அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லா பருவத்துலேயும் ஒரே பயிர்னு போடாமல் சுழற்சி முறையில் கொண்டு வரணும். ஒரு பருவத்தில் நெல் போட்டோன்னா அடுத்த பருவத்தில் மல்லாட்டை உளுந்துன்னு மாற்றி போடணும். அப்போ தான் ஒரே கலையை வராமலையும் தடுக்க முடியும், மண் வளத்தையும் காது வைக்க முடியும். நீ வயலை சும்மா போடுற காலத்தில் பசுந்தால் உரமான சணப்பை ஆட்டு கொத்தமல்லி போடுப்பா, இது மண்ணுக்கு வளத்தையும் தரும்.
0: சரிங்கண்ணே, இந்த மாதிரி எங்கள் ஊரில் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். அதில் எப்படிங்கண்ணே இயற்கை விவசாய முறையை பயன்படுத்துறது?
1: ஊனால்ல நேரம் அவரும் என் கூட தான் வந்திருக்காரு.

0: மண் வளத்தையும் காதுகாக்க முடியும். நீ வயலை சும்மா போடுற காலத்தில் பசுந்தால் உரமான சணப்பை ஆட்டு கொத்தமல்லி போடுப்பா, இது மண்ணுக்கு வளத்தையும் தரும்.
1: சரிங்கண்ணே, இந்த மாதிரி எங்கள் ஊரில் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். அதில் எப்படிங்கண்ணே இயற்கை விவசாய முறையை பயன்படுத்துறது?
0: ஊனால நேரம் அவரும் என் கூட தான் வந்திருக்காரு.
2: குப்புசாமி, மாரிமுத்து, கவிதா மற்றும் மகள் இனியா நால்வரும் சக்தி வேலை காண செல்கிறார்கள்.
0: தம்பி சக்தி வேலு, இவரும் நம்ம ஊருக்காரு தான். இவரும் குப்புசாமி, இவரும் தென்னந்தோப்பு வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு சில சந்தேகமா, என்னன்னு கேட்டுப்பாரு.
3: அப்படியானே, சரி சொல்லிட்டா போச்சு. தம்பி குப்புசாமி நல்லா கேட்டுக்கப்பா. இயற்கை விவசாயம்னா ஒன்றுமே இல்லை, ரசாயன உரம் விஷ மருந்து பயன்படுத்தாமல் மண் மனுஷன் பயிர் மூணு சேர்ந்து நல்லா இருக்கிற மாதிரி விவசாயம் செய்கிறது தான் இயற்கை விவசாயம். இதை நாம் தென்னை மரத்தில் எப்படி பயன்படுத்தலாம் சொல்கிறேன் கேளு. தென்னை மரத்தில் காய் ஆக்கலைன்னா மேலே மட்டும் பார்க்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் கீழே மண்ணையும் பார்க்கணும். மண் நல்லா இருந்தால் தான் மரத்தில் காய் நல்லா காய்க்கும்.
1: ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் மண் வளத்தை எப்படிங்கன்னா உயர்த்துறது?
3: தம்பி அது ஒன்றுமே இல்லைப்பா. அது எப்படி செய்கிறதுனா, ஒரு நல்ல நிழலான இடத்த பார்த்துக்க, அதில் கொஞ்சோண்டு குழியை தோண்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் வைக்கல் லேசாக மண்ணை போட்டு மூடி விட்டு பப்பா தண்ணி தொளிச்சிக்கிட்டே வா. அப்படியே 15 நாள் கழித்து மம்பட்டியை வச்சு கிண்டி விடு. அந்த கிண்டின மண்ணை கிண்டிக்கிட்டே வா, ஒரு 15 நாளைக்கு ஒரு ஓட்டம். எண்ணி 60 நாள் தான் உனக்கு அருமையான இயற்கை உரம் ரெடி ஆகிருப்பான். இதை நீ தென்னை மரத்தில் 4 அடி அகலத்தில் 10 சென்டிமீட்டர் குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி விட்டேனாலே போதுப்பா, அந்த உரத்தை அருமையாக காய்க்கிப்பா மரம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி சொல்கிறேன் கேட்டுக்க. மண்புழு உரம்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமாப்பா உனக்கு?
1: மண்புழு உரமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே.
3: இதுதானுப்பா இப்போ ஆன்லைன்லலாம் வெர்மி கம்போஸ்ட்டுன்னு சொல்லி நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, இது தெரியாதாப்பா? எப்படி செய்யறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்க. அதே மாதிரி தான்ப்பா, நல்ல நிழலான இடத்த பார்த்துக்க. 2 அடி அகலம் 2 அடி நீளத்தில் ஒரு சிமெண்ட் தொட்டி காட்டிக்க. அதில் 50 கிலோ மாட்டு சாணி, 1 கிலோ மண்புழு உரம் போட்டு அதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் தென்னை மாட்டையை போட்டு மூடி விட்டுருப்பா. லேசாக காலையிலும் சாயங்காலமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மட்டும் தெளிச்சு விடுப்பா. எண்ணி 45-60 நாளில் உனக்கு அருமையான மண்புழு உரம் ரெடி ஆயிரும்ப்பா. இதை நீ தென்னை மரத்தில் 60 நாள் கழித்து தென்னை மரத்துலேருந்து 2 அடி அகலத்தில் 10 சென்டிமீட்டர் அதே மாதிரி குழி தோண்டி அந்த மண்புழு உரத்தை மட்டும் போட்டேன்னா போதும்ப்பா, மரம் அருமையாக காய்க்கும்.
1: மாட்டு சாணத்தை வச்சு இயற்கை உரத்தை எப்படிங்கன்னா பயன்படுத்துறது?
3: அதுக்கு தானேப்பா இயற்கை உரமும் உயிர் உரமும் 2 இருக்குது. அதை வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதத்துக்கு 25-50 கிலோ வரைக்கும் நல்லா வளர்ந்த மரத்துக்கு போட்டாலே போதுப்பா, மரம் நல்லா காய்க்கும்.
1: சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. என் தோப்பில் மட்டும் விளைச்சல் அதிகரிக்கட்டும், மொத மூட்டை உங்களுக்கு தான்.
0: என்னப்பா குப்புசாமி, உன் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சா? இதுக்கு மேலே விஷத்தை விதைக்கிறதுன்னு கவலைப்படாத, இயற்கை முறையிலேயே நீ விவசாயம் பண்ணு.

0: இந்த உரையாடல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கவிதாவின் மகள் இனியாவின் மனதில் எழும் சந்தேகம்.
1: மாரிமுத்தையா, எனக்கு ஒரு சந்தேகம். இயற்கை விவசாயத்துல விளைச்சல் அதிகமாகுது, ஆனா சந்தையில விலைவாசி அப்பப்ப ஏறுது இறங்குது. இதனால விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் இருக்கிறது இல்ல. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா.
2: அடடே இனியா, இளம் தலைமுறையினர் விவசாயத்துல ஆர்வம் காட்டுறதை பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்குமா. நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இதுக்கு தான் மதிப்பு கூட்ட முறை இருக்கு. நாம விளைவிச்ச பயிருக்கு கொஞ்சம் வேலை சேர்த்தா அதோட மதிப்பு கூடும். அதாவது நேரடியாக விற்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி பதப்படுத்தி பேக் பண்ணி விற்றா அதிலிருந்து அதிக லாபம் கிடைக்குமா. இதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேட்டுக்க. முருங்கைக்கீரையை காய வச்சு அரைச்சி பொடியாக விற்கலாம். தக்காளி அரைச்சி சாசு தொக்கு மாதிரி செஞ்சால் விற்கிறதெல்லாம் இப்போ மக்கள் அதிக விரும்பி வாங்குறாங்க. இனியா இதெல்லாம் நல்லா கேட்டுக்குமா.
1: சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது நல்ல பிஸ்னஸாக இருக்கே.
3: அண்ணே, என்ன மாதிரி வீட்டு பெண்கள் சுயமா சம்பாதிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அண்ணே.
2: ஓ, ஒரு சிறந்த ஊட்டச்சத்து அதிகம் உள்ள ஒரு வழி இருக்கேம்மா. கீரை வளர்ப்பு. இதுக்கு 5 சென்ட் இடம் இருந்தா கூட போதும். விதை போட்டு 40-45 நாள்லயே விளைஞ்சிடும். இப்ப சந்தையில கூட நிறைய பேர் வாங்குறாங்களே.
3: ஆமாண்ணே, இப்பெல்லாம் எத்தனை நோய், ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்பயும் கூட்டமாலாம் இருக்கு. குழந்தைகளுக்கு கூட ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. வர வர எல்லாரும் நல்ல சத்து நிறைஞ்ச காய்கீரை தான் தேடி போறாங்க. அதை நம்மளாச்சும் நல்லபடியா கொடுப்போம்னே.
2: ஆமாமா, நல்லா கேட்டுக்க. முதல்ல நிலம்,

0: ஒரு நீட்ட தொட்டில இல்ல தரையிலயோ சின்ன மேடு மாதிரி செஞ்சு அதுல விதைய லைனா போடு. கீரைக்கு ரொம்ப ஆயெல்லாம் தேவையில்லை, டெய்லியும் லைட்டா தண்ணி விட்டா மட்டும் போதும். தண்ணி நிக்க கூடாதுமா, 7-10 நாளைக்கு ஒரு வாட்டி சாணம் இலை உரம் இல்லைனா ரசாயன உரம் போடக்கூடாதுமா. அப்புறம் முக்கியமான விஷயமே இந்த பூச்சி தாம்மா, மாட்டு கோமியத்து கூட வேப்ப இலை சேர்த்து செடுக்கு தெளிச்சு விட்டா மட்டும் போதுமா. இதை 20-25 நாளில் நல்லா வளர்ந்துடும், அறுவடை பண்ணா இன்னொரு தடவையும் முளைக்குமா.
1: சரிங்கண்ணே, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: ஐயா, எனக்கு கோழி வளர்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. வீட்டு பின்னாடி இடம்லாம் கூட பார்த்து வச்சேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்றதுன்னு தான் தெரியல. கோழி வளர்ப்ப பத்தி ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்க ஐயா.
0: அடடே இனியா, உன் ஆர்வத்தை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கோழி தானே வளர்க்கணும், இத உனக்கு கொச ஒரு நல்ல யோசனை சொல்றோமா. கேட்டுக்க, கோழி வளர்ப்பிலேயே நாட்டுக்கோழி வளர்ப்பு தாமா நல்லது, ஏன்னா பிராய்லர் கோழி விட அதுதாமா ஊட்டச்சத்து மிக்கது. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம், செலவும் கம்மி, மொட்டை இறைச்சிக்கெல்லாம் நல்ல டிமாண்ட்மா. வீட்டு பின்புறமே வளர்க்கலாம். இதெல்லாம் வளர்த்தனா அவ்வளோதான் இப்போ. அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொடங்குறவங்களுக்கு நல்லதும் கூட. காற்றோட்டமாக நல்லா இருக்கிற மய தண்ணி உள்ளே வராத அளவுக்கு தர நல்லா உலர்ந்திருக்கணுமா. அதுக்கு உணவாக அரிசி கஞ்சி, உடஞ்ச அரிசி, சோளங்காய், கீரை, கழிவு போதுமா, நல்லா வளரும். நமக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லம்மா. ஆனால் சுத்தமான தண்ணி வைக்கணுமா. மறக்காமல் 7வது நாள் மட்டும் 14வது நாளும் தடுப்பூசி போடணும்னா. நீ 5-6 மாதம் வெயிட் பண்ணாலே போதுமா, கோழி விற்கவே ரெடி ஆகிடும், முட்டையிடவும் ஆரம்பிச்சிடும், உனக்கு லாபமும் அதிகமாக வரும், சின்ன வயசுலேயே நீ சம்பாதிச்ச மாதிரி இருக்குமா. நீ இப்போ தான் ஆரம்பிக்கிற போல, அதனால 10-15 கோழியே உனக்கு சரிபட்டு வருமா. நீ அதே பண்ணுமா.
2: ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நல்லா புரியுற மாதிரி விலைக்கு சொன்னதுக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை மாதிரி நான் ஒரு பெரிய தொழில் முனைவோரா வரப்போறேன்.
1: அண்ணே, இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லண்ணே, ஆயிஸ்டர் மஷ்ரூம், மில்க் மஷ்ரூம், அதெல்லாம் வீட்லயே வளர்க்கலாமானே.
2: ஆமாமா, மஷ்ரூம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளா ஆசை.
0: ஓகேமா ஓகேமா, இந்த காலத்து பெண்கள் எல்லாத்துலயுமே ஈடுபாடா இருக்காங்க. மஷ்ரூம் வளர்க்கறதுல இந்த பட்டாங்காளாம், மில்கி காளான், ஒயஸ்டர் காளாம் ரொம்ப தேவைப்படுமா. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் அதாவது நெல்லோட வைக்கோல், காளானோட விதை, பிளாஸ்டிக் பை அதாவது தொலை போட்டிருக்கணுமா, தண்ணீர், சுத்தமான அரை நேல இருக்கணுமா ஒரு குடிசை மாதிரி. இது எப்படி தயாரிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வைக்கோலை 2-3 சென்டிமீட்டருக்கு துண்டு துண்டு துண்டாக நறுக்கிக்குமா. தண்ணீரில் 8-10 மணி நேரம் நீ ஊற வைக்கணும். ஆனால் இதை வந்து நேலில் வந்து வடிகட்டணுமா, வெயில் எதுவும் பண்ணுறாத. பையை எப்படி நிரப்பணும்னா, பையில் அடியில் வைக்கோல் போடணும், அதை மேலே காளான் விதை போடணும். இப்படியே 3-4 அடுக்கு நீ போடணுமா, கடைசியில் வைக்கோல் இருக்கணும். எப்படி கட்டிக்கணும்னா, பையை கட்டி காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இருட்டான ஒரு ரூமில் வந்து நீ இதை தொங்க விடணுமா. தினமும் லேசாக வந்து தண்ணி தெளிக்கணும். எவ்வளோ நாள் வந்து வளர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, 7-10 நாளில் வெள்ளை மாரி ஒரு பூஞ்சை மாதிரி பரவுமா. இதை 20-25 நாள் நீ காளான் அறுவடைக்கு தயாராகுமா. எப்படி அறுவடை பண்ணணும்னா, காளானு முழுமையாக வளர்ந்ததும் கத்திரிக்கால் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பையில் இருந்து 2-3 வாட்டி நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். எப்படி லாபம்னு கேட்குறியா, குறைந்த செலவு கம்மியான செலவு தான் நீ இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டிலையே பண்ணலாம், ஒரு சின்ன குடிசை வந்து நீ ரெடி பண்ண மட்டும் போதும். மார்க்கெட்டில் நல்ல விலை போதுமா, ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் இது தான். இதுக்கு என்ன நீ வந்து முக்கியமாக எப்பயுமே பாதுகாக்கணும்னா, அந்த அறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுமா, அதிக தண்ணி இருக்கக்கூடாது, கம்மியான தண்ணி தான் நீ தெளிக்கணும். நேரடியாகவே நீ வயலில் தவிர்க்கணும், வயல் வந்து அவ்வளோவா பாடக்கூடாதுமா.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு வேளாண்மை படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கு, அதுக்கு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் ஐயா.
0: நீ வேளாண்மை படிக்கணுமாம்மா, அதாவது இந்த காலத்தில் ஏஐன் டெக்னாலஜின்னு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதால் நிறைய பேருக்கு வந்து வேலை போயிடுச்சுமா. ஆனால் நம்ம மனுஷனுக்கு வயிற்றுக்கு சோறு வர்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் வேளாண்மை தவிர இன்னும் வரலம்மா. நீ படிக்கிற படிப்பு மனிதனுக்கு உணவு அளிக்கிற படிப்புமா, இதை விட சிறந்த படிப்பு எதுவும் இல்லைம்மா.
2: நன்றிங்க ஐயா.
1: அண்ணே, இப்பெல்லாம் சிலிண்டர் விலை அதிகமாக இருக்குண்ணே, அதெல்லாம் எப்படின்னே குறைக்கிறது?
0: அதுக்கு தாம்மா பயோகேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தயாரிக்கிறாங்களாம்மா. அதாவது நம்ம வீட்டுக்கு நாமளே கேஸ் தயாரிக்கிற மாதிரிம்மா. இது எப்படிம்மா நீ யோசிப்ப, இது வந்து எப்படிம்மா தயாரிக்கிறது அப்படின்னு. ஆனால் நான் உனக்கு சொல்லித்தரேன் இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு. என்ன இப்போது பயோகேஸ் பிளான்ட்னு ஒரு விஷயம் இருக்குமா, அதில் நீ மாட்டு சாணி, நீ கிச்சனில் பண்ணுற வேலையில் காய்கறி பழம் இதோட தோள்கள் இதோட கழிவு வந்து போடணுமா, இதை கேஸாக மாற்றி அது உனக்கு அடுப்புக்கு தருமா, இதில் என்னென்ன போடலாம்.

0: மாட்டு சாணி போடலாம், ஆடு கோழி சாணியும் போடலாமா? பயோகேஸ்னால் எப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சிமெண்ட் டேக்குமா அது, பிளாஸ்டிக் டம், அதில் குப்பை போடுற ஹோல் இருக்கும், மேலே கேஸ் சேகரிக்க ஒரு டாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கேஸ் பைப்பு தான் அந்த அடுப்பு, கீழே லிக்விட், அதாவது லிக்விட், அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நம்ம பயோச்சார் அப்படின்னு சொல்லலாங்கம்மா. அதோட அது வந்து சிறந்த ஒரு உரம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. இது எப்படி வந்து நம்ம பண்ணுறது, இதோட வேலை எப்படி நடக்குன்னா, ஃபஸ்ட்டு மாட்டு சாணி தண்ணியும் 1:1 ரேஷியோவில் நல்லா கலக்குமா. டேங்கில் ஊற்றும் போது அந்த கலவையை பயோகேஸ் டேங்கில் ஊற்றி காற்று அதில் போகக்கூடாதுமா, காற்று போகாமல் பார்த்துக்கணும். கேஸ் வந்து 10-15 நாளில் உனக்கு கேஸ் உருவாகும். அந்த கேஸ்லேருந்து, அந்த சிமெண்ட் பயோ டேங்க்லேருந்து உனக்கு பைப் மூலமாக உனக்கு கேஸ் வரும். அந்த கேஸ் நீ வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், வாட்டர் ஹீட்டருக்கு யூஸ் பண்ணலாம், லேம்ப் லைட் எரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா. இது சில இடத்துல ஜென்ரேட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பண்ணையெல்லாம் இருக்குல்லாமா, விவசாய பண்ணை, அந்த பண்ணையிலையும் இந்த பயோகேஸ் வந்து பண்ணுறாங்கம்மா. மீதம் இருக்கிற லிக்விட் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஒரு பயோகேஸ் ஸ்லரி. இது வந்து அதிகமான இந்த நுண்ணுயிர்களை கொண்டிருக்குமா. இது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய உரம்னு சொல்லலாம். வாசனையும் கம்மி, பயிரும் நல்லா வளரும். இதனால் என்ன லாபம்னா, உனக்கு எல்பிஜி செலவு கம்மி, வேஸ்ட்டு க்ளீனாக இருக்கும், ஃப்ரீயான ஒரு உரமாக இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் இது நல்லதுமா. சின்ன கவனம், டேங்க் வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கணும், பிளாஸ்டிக்கும் சோப்பும் போடக்கூடாது. லீக் இருந்தால் உடனே ஃபிக்ஸ் பண்ணிவிடுமா, ஏன்னா அது கேஸ்மா. ஷார்ட்டாக சொன்னணுன்னா, கைவை கேஸாக மாற்றிட்டு அதை சமைக்க யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வர அந்த லிக்விடை நம்ம உரமாக மாற்றுறோம், அவ்வளோதாம்மா.
1: அண்ணே நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே.
0: ம், சரிம்மா, உன் கவனம்லாம் திந்ததுக்கே சந்தோஷம் தான்மா.
2: போல மாரிமுத்துவிடமும் சக்திவேலிடமும் இயற்கை வேளாண்மை பற்றி கண்டுகொண்டு தன்னுடைய தென்னந்தோப்பில் அதை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரித்தார் குப்புசாமி. தன்னுடைய மண் வளத்தையும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை கண்டு மனநிம்மதி அடைந்தார். வேளாண்மையில் ஈடுபாடு காட்டிய கவிதாவின் மகள் இனியா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்கு வேளாண்மையை தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறார்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வாழவெச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கிய இயற்கை விவசாயம் குறித்த நாடகம். இந்த நாடகத்தில் பங்கு பெற்றோர் விவசாயி குப்புசாமியாக சேபி கிருத்திக் தருண் செல்லா, இயற்கை வேளாண்மை நிபுணர் மாரிமுத்துவாக சி கோகுல்நாத், மாரிமுத்துவின் நண்பர் பண்ணை மேலாளர் சக்திவேலாக மு மாதேஸ்வரன், குப்புசாமியின் தங்கை கவிதாவாக பே நித்திலா ஜெனிஃபர், கவிதாவின் மகள் பள்ளி மாணவி இனியாவாக ரா பூமிஜா, கதை சொல்லியாக கா ஜி மெய்த்ரா. நன்றி, வணக்கம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இனி நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஷ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஷ்கார் என்பது 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST, மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00. திரை இசை. திரையிசையின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல் தர்மதுரை படத்திற்காக.

இளையராஜாவின் இசையில் முடித்த அந்த பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in ஐ பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் 8:12:47 இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது திரை இசை. கேட்கவிருக்கும் பாடல் சின்னவர் படத்திற்காக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது.

உழைத்த அந்த பாடல் தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை திருவள்ளுவர் நகர், கெனடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த நகர், தேவகி நகர், ஆர்கி நகர், சங்கரத சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, வெள்ளவாரி ரோடு, கர்வேல் மடம், தெபோசான் பேட், விஸ்வநாதன் நகர், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் சுற்றுவட்டார பகுதி, சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, கோவிந்த சாலை, ராஜா ஐயர் தோட்டம், காமராஜர் வீதி, லெனின் வீதி, சத்யா நகர், பிருந்தாவனம் மேற்கு, கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம், திருவள்ளுவர் சாலை, நவீனா கார்டன், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், தென்னஞ்சாலை ரோடு, திருமால் நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேரம் 8:24. கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் இனிவரும் பாடல் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் சக்திவேல்.

0: நாம் கேட்டு ரசித்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. நேரம் 8:34:28. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது திரை இசை. ஒலிக்கவிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில். இது திருமதி பழனிசாமி.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும்

உரைத்த அந்த பாடல் புதுநெல் புதுநாத திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. நேரம் 8:44:35. முதன்மை அலைவரிசையில் இது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடிய பாடல் ஒலிக்கிறது செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து.

நேரில் நாம் கேட்டு ரசித்த பாடல் எங்கு ஒரு காவல்காரன் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி மற்றும் பி சுசீலா பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. உலக நாடுகள் இந்தியாவை நம்பகமான கூட்டாளியாகவே பார்ப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பியுள்ள நிலையில், பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அமைச்சர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமரின் பயணத்தினால் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உத்தரவாதமான பலன் கிடைக்கும் என்றார். இப்பயணத்தின் போது 57 முக்கிய உடன்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு சூழலை மேம்படுத்துவது குறித்து நாளை மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மெய்நிகர் நிகழ்ச்சியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடக்கி வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான ஜீவன் செயலியும் முதியோர் சேவைத்துறையினர் குறித்த தகவல்கள் அடங்கிய சதாயு ஆன்லைன் தகவல் பலகையும் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடப்படும். புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி UPSC சிவில் சர்வீஸ் முதநிலை தேர்வுகளை சிறந்த முறையில் நடத்த மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இலவச பேருந்து, பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் இதில் அடங்கும். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி உட்பட 7 மையங்களில் இத்தேர்வு நடைபெறும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சிக்கூட உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 59 மையங்களில் வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தேர்வர்கள் இதற்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை நாளை முதல் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் IPL போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் ஆடும் குஜராத் அணி சற்று முன்வரை 14.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி. இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி. ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் நடித்தவர்கள் வி. மணிபாரதி, எஸ். பார்வதி, என். பிரபு ராகவேந்திரா, ஆர். எம். அன்னபூரணி, பி. பாலசுப்ரமணியம், எஸ். சரளா, மாத்தங்கி ஸ்ரீராம், எம். கே. சத்யசீலன், ஏ. ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஆர். ராஜ்குமார். அமைப்பு எஸ். விஜயகுமார். இனி எல்லாம் சுகமே நாடகம்.
1: பிரியா, பிரியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா?
2: ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா விஷ்ணு? எங்க அப்பா யாரு என்ன எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேக்குறது, சில சமயம் எனக்கே நீ ஒத்து வருவியான்னு சந்தேகமா தான் இருக்கு விஷ்ணு.
1: ஓ,

0: அம்மாவுக்கு அப்படி வேற ஒரு நினப்பு இருக்கா? சரி சரி, ஒத்து வராது. ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.
1: ஓ, உனக்கு கோபம் கூட வருமா விஷ்ணு? ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, கோபம் எல்லாம் உனக்கு செட் ஆகலப்பா. அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
0: அதான் என் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு, சொல்லு, கேட்டுக்கிறேன்.
1: எனக்கு எங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறாங்கன்னு உனக்கும் தெரியும், உங்க வீட்லயும் அப்படிதான்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரு குடும்பமும் வேற வேற தானே.
0: உலகமாகா அதிசயம். மேல சொல்லு
1: விஷ்ணு. அது வந்து
0: இங்க பாரு பிரியா, உங்க அப்பா பெரிய மில் ஓனரு, அது இல்லாம கோடீஸ்வரர் வேற. அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, எங்க லெவலே வேற, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதானே சொல்ல போற நீ?
1: வசதி வாய்ப்புள்ள அழகான படிச்ச பொண்ணுனாலே அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு அதை பத்தி ஒன்னும் கவலையே இல்லை. ஆனா எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா?
0: சொல்லு, கேக்குறேன்.
1: நாம இப்ப என்ன பண்றோம்னா, உன்னோட ஜாதகத்தை எங்க அப்பா கையில கிடைக்கிற மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். உன்னோட போட்டோவும் தான், அப்புறம் உன்னை பத்தியும் உன் திறமைய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரை பில்டப் பண்ணி பேச சொல்லணும்.
0: ஏய், என்ன நினைச்சிட்ட நீ? எக்ஸ்ட்ராவா பேச சொல்லணுமா? நான் என்ன திறமை இல்லாதவன் நினைச்சிட்டியா நீ?
1: விஷ்ணு, முதல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேக்க கத்துக்க, அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஓகேவா?
0: ஓகே ஓகே.
1: உன் ஜாதகமும் உன்னோட போட்டோவும் எங்க அப்பா கையில கிடைச்சா ஓரளவுக்கு பார்க்க சுமாராதான் இருக்கான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கூட நம்ம பொண்ணுக்கு பாக்கலாமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு தோணும். உன் ஜாதகம் எங்க அப்பா கையில கிடைச்ச உடனே அந்த இடத்துல நானும் இருப்பேன். அங்க என்ன நடக்கும் தெரியுமா?
0: என்ன நடக்கும்
2: சார்? இந்த பையனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. விஷ்ணு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகு. நம்ம பொண்ணு?
3: என் பொண்ணு?
2: அதான் சார், உங்க பொண்ணு பிரியா. பேர் பொருத்தமே அமர்க்கலாம். விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா, சொல்லி பாருங்க.
3: என்ன பார்வதி, உனக்கு என்ன தோணுது?
4: நான் என்னத்த சொல்ல, உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்தான். நம்ம தனிஹாசல அண்ணன் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிருக்கும். அந்த விஷ்ணு பையன் எங்க இருக்கானோ என்னமோ. இந்த பையனோட பேரும் விஷ்ணு அப்படின்னு இருக்கிறதுனால தான் இது பரவாயில்லையோன்னு தோணுது.
3: எனக்கும் அப்படிதான் தோணுது பாரு. இப்போ அதை பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? ஆக வேண்டியதை பார்ப்போம். நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அது எங்கம்மா நினைவில் இருக்க போகுது. ஏதோ அப்பப்ப கேட்பா. இப்ப அவ கல்யாணத்தை பத்தி பேசினா ஒத்துக்குவாளான்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னா அவ என்ன கேட்க மாட்டேன்னு சொல்ல போறா?
1: அப்பா, நீங்க பேசுற சத்தம் கிட்டதான்ப்பா நான் கீழே வந்தேன். கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. கல்யாண புரோக்கர் நாதன் எதுவும் வரன் கொண்டு வந்திருந்தாராப்பா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற பையனா பாருங்கப்பா.
3: நல்ல வேலை, நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவ கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாருமா பிரியா, நான் உன்னை பெத்தவன். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்.
1: உங்களை பத்தி எனக்கும் தெரியும்ப்பா. உங்க அந்தஸ்து என்ன, அருமை என்ன, மதிப்பு மரியாதை, இப்படி எத்தனையோ இருக்குப்பா. சாதாரண தனியார் கம்பெனி மேனேஜரா தானப்பா இருக்கான். சரி சாரிப்பா, இருக்காரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன குடும்பம். நான்சென்ஸ். இவெல்லாம் உங்களுக்கு ஒரு மாப்பிளையாப்பா? நோ வே.
3: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகவும் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமாக மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டும் கலந்துருந்தாதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படிலாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதுமா. அதே மாதிரி தான் வசதிக்கு வசதி சேராம வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமா சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
4: ஆமாமா பிரியா, அப்பாவே இப்படி சொல்றப்ப நீ ஏமா வேண்டாங்கிற சரின்னு சொல்லுமா?
1: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
3: கண்டிஷனா? என்ன
4: கண்டிஷன்?
1: நான் அவனை
3: எது?
1: சரிப்பா, நான் அவரை நேர்ல பாக்கணும், பேசணும், பழகணும், அப்புறம்தான் எனக்கு கல்யாணம்.
3: இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சரிடா கண்ணு, உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம்.
0: அப்பா அப்பா, கல்யாண புரோக்கர் நாதன் வந்தாரா?
5: வந்தாரு, ஒரு பெரிய வரன் பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு தான்
6: விஷ்ணு, உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கனம் ஜாஸ்தி தான்.
5: என்ன தேவயானி, குரல் கொஞ்சம் உசுறது. ஆமா, எனக்கு மண்டகணம் தான். பின்ன என்ன நீ புரியாம பேசுற? அந்த பொண்ணு

0: கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம மிடில் கிளாஸ் ஆளுங்க, ஹை கிளாஸ் எப்படி ஒத்து போகும்?
1: விஷ்ணு, உங்க அப்பா சொன்னதை கேட்டியாடா? என்னை விட உனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். என்னவோ தன்னோட பையனுக்கு மாசம் பிறந்தா லட்சம் லட்சமா பணம் வர்ற மாதிரியும், பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிற மாதிரியும் பேசுறாரு. இதை விட நல்லது வருமானு எதிர்பார்க்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆனாலும் இத்தனை அகம்பாவம் ஆகாதுப்பா.
2: அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா, அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா?

0: கூட பிறந்தவங்களை ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் இது. இதை பத்தி எல்லாம் அப்பா யோசிக்க தான் வேணுமா?
1: விதை ஒன்று போட்டால் சொரை ஒன்றா முளைக்கும். வலிய வர்ற ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உங்கள் அப்பா ஆச்சு. உங்கள் அப்பாவுக்கு உடம்புல மட்டும் இல்லைடா, தலையிலையும் கொஞ்சம் கனம் தான்.
2: ஏ விஷ்ணு, இப்படி வழிய வந்து பொன்னத்தாராயன்னு வந்தாங்கன்னா அவங்கள பற்றி டாப் டு பாட்டம் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, ஏதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை நாம் பிடிக்கணும்.
0: ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதான் சரி. நான் அதை பற்றி விசாரிக்கிறேன், அப்புறம் நீங்களும் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரிப்பா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
1: விஷ்ணு இருடா, லஞ்ச் பாக்ஸை மறந்துட்டு போறியே. சரி சரி, போயிட்டு வா, நல்ல முடிவா எடு. சரியா, எனக்கு என்னவோ இந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
0: அப்படியாம்மா, சரி சரி, பார்க்கலாம். பாய்மா, நான் கிளம்புறேன்.
2: டேய், நீ மட்டும் பார்த்தா பார்த்தாதுடா, நானும் பார்க்கணும். பார்க்குறோம்.
0: வெல் டன் பிரியா, கலக்கிட்டு போ. ஏறுக்கு மாறா பேசுற அப்பாவையே நீ சூப்பரா மடக்கிட்ட. ஆனா என்னை பத்தி கொஞ்சம் நல்லபடியா பேசியிருக்கலாம். ஏன் பிரியா, நிஜமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல?
3: அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏதோ மாதிரி கேக்குற, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்குடா. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னா அவரோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நான் உயர்த்தி தான் பேசணும். இல்லைன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை அம்மா கொஞ்சம் என் பக்கம் இருந்தாங்க, அதனால என்ற அம்மாவை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். உன்னோட ரோலை நீ கரெக்டா பண்ணிருக்கல்ல?
0: பண்ணிருக்கேன் பிரியா. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆனா நாம யாருன்னு ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியாது. நான் போட்டிருக்க டிராமா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஆனா எங்க அப்பா வேற டிடெக்டிவ் ஆபீஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல பிரியா.
3: ஒன்னும் கவலைப்படாத விஷ்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதோ பூர்ணிமாவும் கணேஷும் வந்துட்டாங்களே.
4: ஹாய் விஷ்ணு, நேத்துக்கு எங்களுக்கு கால் பண்ணி பிரியா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆபீஸ் ரெடி.
0: என்னது, ஆபீஸ் ரெடியா? எப்படிப்பா?
5: எங்க வீட்டு மாடி ரூம் ரொம்ப பெருசு, படிக்கட்டும் வெளியில தான் இருக்கு. இன்னைக்கு பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற பேர்ல போர்டை ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். நாளைக்கு நிச்சயமா வந்துடும்.
3: ஆமா விஷ்ணு, இவங்கெல்லாம் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சும்மா செயினை தொலைச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், செல்ல தொலைச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் காஃபியோட அவங்க ஃபீஸை நிறுத்திட்டாங்க. இது காலம் பூரா ஒத்து வருமா சொல்லு. அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்து அதுக்கேத்த சம்பளத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீ ஒத்துக்குவேன்னு தெரியும், அதனாலதான் உன்னை கன்சல்ட் பண்ணாம நானே சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே?
0: ஓகே கண்மணி. பிரியா, நீ என் கூட பழகி பழகி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு போல.
3: மண்ணாங்கட்டி, இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம் வா.
6: பிரியா, இப்ப நாங்க என்ன வேலையெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொல்லு.
4: ஆமா பிரியா, இது சரியா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நம்ம போர்டு மாட்டின நேரம் ஒரு நாலஞ்சு கேஸ் வந்திருக்குன்னு வையன், ஃபீஸ் எப்படி வாங்குறது, எவ்வளவு வாங்குறது அப்படின்லாம் எதுவும் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி நாம ஒரு ரூட்டு போட்டே ஆகணும்.
5: ஆமா விஷ்ணு, நீயும் பிரியாவும் கோடு போடுங்க, நாங்க ரோடே போட்டுறோம்.
3: நீங்க மட்டும் கரெக்டா ரோடு போடல, என் வாழ்க்கை அவ்வளவுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா?
5: டோன்ட் வரி பிரியா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஒன்னா சந்திக்க கூடாது, ஆனா நாங்க அவங்கள சந்திக்கணும்.
3: ஆமா ஆமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ரெண்டு பேரையும் தனித்தனியா சந்திங்க. ரெண்டு பேருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எங்க அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை, ஆனா நான் தான் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். நம்ம பொண்ணை பத்தி ஆள் வச்சு வேவு பாக்குறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன், வேவு பார்த்தா பார்த்துட்டு போகட்டும்பா, மடியில கனா இருந்தா தானே வழியில பயம் இருக்கணும். நாம மட்டும் என்ன குறைஞ்சு போனோம்? அதனாலதான் நானும் அதே ஸ்பாட்ல அதே டிடெக்டிவை வச்சு விஷ்ணுவை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி நான் பேசியிருக்கேன்.
0: பிரியா, எதுவும் சொதப்பிராது இல்ல, கரெக்டா நடக்குமா?
3: ஏன் விஷ்ணு நீ இப்படி இருக்க? துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வியே கிடையாது, புரிஞ்சுதா?
6: டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு பிரியா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும், கவலை விடுங்க. இப்போ இந்த நேரத்துல சூடா ஒரு கப் காபி அடிப்போம், இல்ல காபி குடிப்போம்.
3: ஏ, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்ப்பா.
5: இத பாரு, ஒரு கோடிசரம் வீட்டு பொண்ணு பேசுற பேச்சா இது? ஸ்பான்சர் பண்றாங்க ஸ்பான்சர். இந்த கேஸ் முடியற

0: வரைக்கும் விஷ்ணுபிரியா மிஸ் தான் எங்க வயித்த நிறைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்?
1: வித் பிளஷர்.
2: அடடே, நம்ம தனிக்காச்சலம் மாதிரில இருக்கு. வாப்பா வாப்பா, பாரு பாரு, இங்க வா, இங்க சீக்கிரம் வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
3: தோ வரேங்க. அடுப்புல வேலை இருக்கும் போது தான் யாராவது வருவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போலாம், இல்லைன்னா பால் பொங்கிடும். யாருங்க? அடடா, வாங்க வாங்க வா. தேவயானி,
4: பார்வதி, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
3: நாம ஒரே ஊர்க்காரங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வேறன்னு ஆயிட்டோம். ஆனா இவர் உங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னதும் எத்தனை சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
2: சரி சரி, சந்தோஷத்துல வந்தவங்களை உட்கார சொல்ல மறந்துடாத. வாப்பா வா, வந்து உட்காருங்க. பாரு, இப்போ காஃபி கொண்டா.
3: தோ கொண்டு வரேங்க. அந்த விஷ்ணு பையனை எப்படி மறக்க முடியும்? அதே பேர் இருக்குங்கிறதுனால தான் இப்போ என் பொண்ணுக்கு இந்த வரனை முடிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன்.
5: தர்மலிங்கம், உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினச்சோம். நீ தான்.
2: அட, அதெல்லாம் விடப்பா. ஆண்டவன் எது எப்படி நடக்கணும்னு அன்னைக்கே எழுதி வச்சிட்டான். அதுபடி தான் எல்லாமே நடக்குது. நானும் உன்னை எத்தனையோ இடத்துலலாம் தேடினப்பா, கிடைக்கலையே.
5: சரி விடு, உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? என்ன, என் நினைவெல்லாம் இருக்கா?
2: அட, அது என்னப்பா அப்படிலாம் கேட்டுட்ட? உன் நினைவெல்லாம் இல்லாமல் போயிடுமா என்ன? அப்பப்போ உன்னை பற்றி பேசுவா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மறக்க முடியுமா? ஆமாம், உனக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்போ அவன் எப்படி இருக்கான்?
5: நல்லா இருக்கான். அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டுருக்கு. தர்மா மாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
4: நாங்கள் எப்படி என்னன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு 2004 மட்டும் சுனாமியில் ரெண்டு குடும்பம் வேற வேற திக்கில் பிரியாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நாம சம்மந்தி ஆயிருப்போம். எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி விதி. விதி இல்லாமல் வேற என்ன? இப்போ பார்த்துருக்கிற பொண்ணு, அவ பேரும் பிரியா தான். அதனால தான் எனக்கு அந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
6: பிரியா, உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கோம்.
7: ஆமா விஷ்ணு, எதுலயும் நம்பிக்கை இல்லாம இருந்த பிரியா இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொன்னையும் நம்ப ஆரம்பிச்சா. எனக்கு அவ சொன்னதை கேக்கும் போது இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு தான் நினைக்க தோணுது.
0: இது என்ன புது கதை? டேய் குமார், கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுடா.
7: பி சீரியஸ், அவங்க கதையை கேட்டா நீங்களும் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிருவீங்க.
6: இன்னும் 10 நிமிஷத்துல மருதமலைக்கு போயிடலாம். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டா வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாமளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். முருகா, உன்னை பார்க்கத்தாப்பா வந்துட்டு இருக்கேன். அப்பா முருகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்ல. இப்பதான் முத முதல்ல ஒன்னு கேக்குறேன். என் பிரியா, அவ எங்க இருக்கா, என்ன செய்யறா, எதுவுமே எனக்கு தெரியல. அடிச்ச சுனாமியில எங்க அப்பா மருதாசலம் தண்ணியில மூழ்கி அதிர்ச்சியில கொஞ்ச நாள் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்துட்டாரு. அம்மாவுக்கும் உடம்பு முடியாமையே போயிருச்சு. எங்கள் மாமா தான் எங்கள் குடும்பத்தை எப்படியோ கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு வந்தார். மருதமலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் அப்பாவுக்கு குணமாகலான்னு எல்லாரும் நம்பினாங்க. நானும் நம்பினேன். அதனால தான் எல்லாரும் மருதமலைக்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பிச்சு. ஆனால் எதையோ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். பக்கத்தில் போய் கேட்கும்போது தான் மருதாச்சலம் மருதாச்சலம்னு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருந்தாரு. முருகா, நீ தான் அந்த பேரையே வைக்க சொல்றேன்னு நினைச்சு எங்க அப்பாவோட தனிகாசலம்னு இருந்த பேரை உன்னோட பேரான மருதாசலம்னு வச்சிட்டோம். உன்னோட அருளால நான் வளர்ந்து படிச்சு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதே மாதிரி என் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவ என்ன விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுற குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. இதுக்கு நீயே நல்லதொரு வழிய காட்டப்பா முருகா. என்ன அப்பனே?
2: பிரியா பிரியா, இங்க வந்து பாரு. ஐயோ, இங்க வந்து பாரு, எப்படி இருக்குது பாரு. கோயம்புத்தூர் எத்தனை அழகா தெரியுது. லேசா அந்த மருதமலைய பனி மூடி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த திரை விளங்குன மாதிரி எத்தனை அருமையா இருக்குது. டடா, கடவுளோட படைப்புக்கு ஈடே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு.
1: ஆமாப்பா, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படிப்பா இங்கே வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா.
6: இந்த குரல் என் பிரியாவதாச்சே. அவன் குரலே தான் இது. எங்கே இருக்க? ஏன் இது நம்ம பிரியாவாக இருக்கக்கூடாது? என் பிரியா இங்கே எங்கேயோ தான் இருக்கா. இங்கே அவளும் வந்திருப்பாளோ. கடவுளே, முருகா, என் பிரியாவை எப்படியாவது என் கண்ணில் காட்டி

0: டிடுப்பா.
1: ஏன் எனக்கு விஷ்ணுவோட ஞாபகம் இன்னைக்கு காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு? சினிமாவில் வேணால் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். என்னையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற பாட்டு எந்த பாட்டோ? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்குமா, யாருக்கு தெரியும், அவனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொல்லியிருக்காங்க, ஆனால் அவனோட உருவம் மட்டும் என் மனசில் நிழல் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருப்பானோ. சே, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை.
2: என்னம்மா பிரியா, அமைதியாக ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற? இந்த அழகில் மதிமயங்கி போயிட்டியா? ஏ பிரியா, பிரியா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, மயக்கமாயிட்டாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்கு. பிரியா, பிரியா, கண்ணை திறந்து பாருமா. பிரியா,
1: அப்பா.
2: பிரியா, பிரியா, கண்ணு முடிச்சிட்டியாமா? அம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு?
1: இல்லைப்பா, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுப்பா.
2: சரிம்மா, மெதுவா மெதுவா எந்திரிம்மா. அப்படிதான், என்னை பிடிச்சிக்கோ. மெதுவா மெதுவா வாமா. அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டே வாமா. இந்த மண்டபத்து தூணில் கொஞ்சம் போய் சாஞ்சு உட்காரு.
1: இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.
2: சரிம்மா, நீ கொஞ்சம் அமைதியாக, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேம்மா.
1: சரிப்பா, நான் உட்காந்துருக்கேன்ப்பா இங்கேயே.
0: அதோ அந்த செவத்தில் சாஞ்சு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே, பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கா. சரி, எனக்கு வேற யாரை பார்த்தாலும் என் பிரியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது பிரியாவா இருக்குமோ? கிட்ட போய் பார்ப்போம். ஹலோ, நீ பிரியா தானே?
1: என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாரு நீங்க யாரு?
0: நான் தான் விஷ்ணு.
1: விஷ்ணுவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி பாசிபிள்?
0: நீ பிரியா தர்மலிங்கம் தானே?
1: இல்ல, நான் இப்போ பிரியா ராமலிங்கம்.
0: அப்போ நீங்க?
1: அதே பிரியா தான் விஷ்ணு, ஆனா அப்பா பேர் தான் ராமலிங்கம்னு மாறிடுச்சு. உனக்கு தான் எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, அவர் தான் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பாப்பாருல்ல, அதனாலதான் இந்த பேர் மாற்றம்.
0: உனக்குமா? எனக்கும் தான். எங்க அப்பா பேரை எங்க மாமா மருதாச்சலம்னு மாத்தின மாதிரி. என்ன பொருத்தம்?
1: அப்படியா?
0: ஆமா பிரியா, அது பெரிய கதை. 2004 சுனாமி வந்தப்ப தண்ணியில மூழ்கி அப்பாக்கு சுயநினைவே போச்சு.
1: ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு?
0: இதுதான் நடந்தது பிரியா, இப்படி ஆயிருச்சு.
1: எங்க அப்பா இப்ப பெரிய மில்லோனர், உலக பணக்காரங்கள்ல 1வது இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் இப்பவும் அதே பிரியா தான். சாதா பிரியா இல்ல, விஷ்ணு பிரியா. ஓகே தானே?
0: ஓகேவா? எப்படி இருக்கு தெரியுமா முருகா, இப்பதான் உங்ககிட்ட வேண்டன, அதுக்குள்ளே கொடுத்துட்டியே. ரொம்ப நன்றிப்பா முருகா. பிரியா, எல்லாம் சரிம்மா, ஆனா நம்ம எப்படி ஒன்னு சேர போறோம் அப்படிங்கறத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு.
1: எத்தனையோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பாத்துரலாம். இனி அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. வா கிளம்பலாம், இனிமே ஐடியா வரும் சொல்றேன்.
0: கிளம்புவோம் கிளம்புவோம்.
2: பிரியா, பிரியா, இங்கே தானே உட்கார வச்சுட்டு போனேன், எங்கே போனா பிரியா?
1: ஐயோ விஷ்ணு, உன் கூட பேசிக்கிட்டே நான் இந்த பக்கமாக வந்துட்டேன் போல.
0: அப்படியா?
1: அப்பா கண்ணில் படுறதுக்குள்ளே நான் போயிடுறேன். செல் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம். பாய்.
0: ஓகே, பாய் பிரியா.
3: இப்போ என்ன சொல்கிறீங்க?
4: நிஜமாவே கதை ரொம்ப நல்லா இருக்கு பூர்ணிமா.
5: குமார், இது கதை இல்ல, நிஜம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் இவங்களை சேர்த்து வச்சிருக்கு. இனிமே சுத்தி இருக்கிற நாம தான் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இருப்பா, யாரும் போன் பண்றாங்க, யாருன்னு பாப்போம். ஏய், இங்க பாருப்பா, பிரியாதான் போன் பண்றா. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாளா? நாம தான் கவனிக்கல. ஏன் கூப்பிடறான்னு கேக்குறேன். ஹலோ பிரியா.
1: ஹலோ கணேஷ்.
5: சொல்லு பிரியா.
1: நான் சொல்றத கவனமா கேளு.
5: சரி.
1: நான் வீட்டுக்குள்ள வரும்போதே யாரோ பேசுற சத்தம் கேட்டு தோட்டத்து பக்கமா மாடி ஏறி வந்து பார்த்தேன்.
5: அப்படி என்ன பார்த்த பிரியா?
1: எங்க அப்பாவோட விஷ்ணு அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
5: அப்படியா?
1: தேவயானி ஆண்டியும் கூட இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஆனா எங்க அப்பா அவரை தணிகாசலம்னு கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தங்களோட பேர் மாறி போனதே தெரியல.

0: இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிங்கப்பா, நான் கால் கட் பண்றேன்.
1: அடக்கடவுளே,
2: இப்ப என்னடா அவர் கூப்பிடுறான்?
1: அவரை விட்டா நமக்கு வேற கதையே இல்லடா. பிரியா வீட்டுல இப்போ விஷ்ணு அப்பா. விஷ்ணு அப்பாவுக்கு பிரியாவை அடையாளம் தெரியுமா தெரியாதானே தெரியல.
2: இப்ப நாம என்ன பண்றது?
3: இப்போ மிஸ்டர் தர்மலிங்க பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தனிகாச்சலம் பேரு மருதாச்சலம், ஓகேயா? அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
1: ஆமால?
4: ஆமாவா இல்லையா?
3: லைஃப்ல கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் வேணும்ப்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்ப தொட்டியில போட்டுடலாம். இப்போ விஷயம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? சொதப்பாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்.
2: சரிதான் பூர்ணிமா.
0: ஏய், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா?
1: எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரியா. மூளையா நீ இருக்க, வெறும் உடல் தான் எங்களது. ஓகே, பாத்துக்கலாம்.
0: சரி கணேஷ், நான் ஆபீஸ் ரூம்ல விஷ்ணுவோட மறைஞ்சிருக்கேன். கிளைமேக்ஸ் வரும்போது நாங்க வெளியில வரோம், சரிதானே? விஷ்ணு வா, போகலாம்.
5: பிரியா, குட் ஐடியா.
1: ஏய் குமார், அங்க பாரு, ரெண்டு காரும் வந்தாச்சு, ரெடியா இருங்க. சொதப்பாம எல்லாத்தையும் நடத்தணுமே, நமக்கு பீஸ் முக்கியம்ப்பா.
3: மெதுவா பறக்காத கணேஷ், சும்மா காசு பீஸ்னு. வாங்க வாங்க, ராமலிங்க சார் வாங்க, மருதாச்சலம் சார் நீங்களும் வாங்க, உட்காருங்க சார். என்ன சாப்பிட்றீங்க? எங்க ஆபீஸ் எப்படி இருக்கு?
6: சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன, ரூம்ல கொஞ்சம் ஏசி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
2: ஏனோ ஓசி சாப்பாடு, இதுல ஏசியா ஏசி?
5: என்ன குமார் தம்பி, ஏதோ முணுமுணுக்கிறாப்புல இருக்கு.
2: அது ஒன்றும் இல்லை சார், ஏசி கூடி சீக்கிரம் போட்டுடலாம்னு சொன்னேன். இந்த கேஸ் முடிஞ்சா நீங்க கொடுக்குற ஃபீஸ்ல.
1: சும்மா இருடா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழியை உடைச்சிடாத.
6: இந்த காலத்தில் பசங்கள்லாம் ரொம்ப சுட்டி. ரெண்டே நாளில் நான் கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்கீங்களே, வெரி குட். பிரமாதம்ப்பா தம்பிகளா, வெரி குட்.
3: சார், உங்கள் பேர்
6: என்னம்மா? தெரியாத மாதிரி கேட்குற. ராமலிங்கம்மா?
3: இல்லை மிஸ்டர் தர்மலிங்கம், இதுதானா உங்கள் உண்மையான பேர்? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா செய்யணும் இல்லையா மிஸ்டர் தனியாச்சலம்?
5: என்னமா இது?
6: என்னமா இது? அப்போ என்னோட பொண்ணு, இவரோட பையன், ஒரே குழப்பமா இருக்கே.
3: சார், எந்த குழப்பமும் வேணாம் சார், இது உங்களோட ஃப்ரெண்டு தனியாச்சலமே தான். ஆனா மருதாச்சலன்னு அவரோட பையன் ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணு ஜாதகத்துல உங்க பேரு ராமலிங்கம்னு இருக்கு. நீங்க நியூமராலஜி படி தர்மலிங்கத்தை ராமலிங்கம்னு மாத்திட்டீங்க இல்லையா, அதே மாதிரி விஷ்ணுவோட மாமா தனிகாச்சலம் அவரோட பேரை மருதாச்சலம்னு மாத்திட்டாரு. உங்க ரெண்டு பேருக்குமே இது தெரிய வாய்ப்பு இல்ல.
2: இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
3: இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமே. 2004 சுனாமி உங்களை பிரிச்சாலும், இந்த 2024 உங்க பொண்ணையும் இவர் பையனையும் எங்களோட பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்த்து வச்சிருக்கு பார்த்தீங்களா? இனிமே இவர்களை பத்தின விவரம் இன்னும் தேவையா உங்களுக்கு?
5: இனிமே எனக்கு எந்த விவரமும் தர வேண்டாமா? அப்ப இருந்த தர்மலிங்கம் வேற, இப்ப இருக்கிற தர்மலிங்கம் வேற. அம்மா, எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏதோ தெரியாதனமா உங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். சின்ன பெயர் மாற்றத்தால வந்த விளைவுதான் இது. உன்னோட பொண்ணு தான் இந்த பிரியான்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, நான் வரேன்.
6: என்னப்பா தனிகாசலம், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நானும் உன்னை யார் என்னன்னு தெரியாம தான்ப்பா என் பொண்ணை கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், மனப்பூர்வமா உன் பையனை நான் ஏத்துக்கிறேன். தனிகாசலம், நல்ல நட்புங்கிறது பணத்துக்காக இல்லடா, குணத்துக்காக. அந்த ஆண்டவனா பார்த்து நம்மளை இணைச்சிருக்கான். டே, நீ எதடா குறைஞ்சு போயிட்ட? பையனை நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனை பண்ணியிருக்க. டே, எல்லாத்துக்கும் மேலே அவன் நல்ல குணம் இருக்கடா அவங்ககிட்ட. தவறவும் என்னோட பொண்ணுக்கு பொருத்தமான வரேன் நம்ம விஷ்ணு தான். எல்லோரோட ஆசையும் நிறைவேறுற சமயத்தில் ஏன்டா இப்படி பேசுகிற? இப்பவே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன், அவகிட்டே பேசுடா.
0: ஃபோன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்.
6: அடா,
5: என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயேவா இருந்தீங்க?
7: அப்பா, அங்கிள், எங்களை மன்னிச்சிருங்க. தர்மா அங்கிள் பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நானும் பிரியாவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்.
6: அட, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க?

0: சரி சரி, தனிகாச்சலம் சின்ன வயசுல இவங்கள விஷ்ணு பிரியா அப்படின்னு சேர்த்து வச்சதே நாம தானடா. இதோ பார்வதி வர அப்படி இருக்க, கூட தேவயானி வராங்க போல.
1: என் பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உண்மைய சொன்னான், அதனால எனக்கும் த்ரில்லிங்கா இருந்தது. ஏங்க இங்க பாருங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க.
2: என்னையும் கூட மன்னிச்சிடுங்க. எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவோட அப்பா என்ன மட்டம் திட்டே இருப்பாரு, உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு. இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னா எனக்கு இத்தனூண்டு தெரியாதுங்களா?
3: உங்க டைலாக சொல்லி முடிங்கம்மா. அதான் எப்பவுமே சொல்லுவீங்களே, உங்க அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கணம் அதிகம்னு.
2: நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க.
0: சரி சரி, யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு தணிகாசலம். என்னைக்கும் நான் உன்னோட தர்மலிங்கம் தான், நீயும் என்னோட தணிகாசலம் தான். நம்ம விஷ்ணு பிரியாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்.
4: அது போதும்பா.
5: பூர்ணிமா, கதை முடிஞ்சிருச்சு போல. நம்ம பீஸ்
0: பீஸா? உங்களுக்கு நிச்சயமா எந்த பீஸும் தரமாட்டேன்.
5: என்னது,
0: இனிமே நான் புதுசா தொடங்க போற லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனில உங்க மூணு பேருக்கும் வேலை சம்பளம், அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன்.
3: தேங்க்யூ அங்கிள்.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? மாப்பிள்ள, அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரே நீ தான்ப்பா.
6: அப்பா தேங்க்யூப்பா.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கம்மா? பிரியா கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவ யாரு? லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் விஷ்ணுவோட ஒய்ஃப். இப்படி எல்லாம் கண்கலங்களாமா? அட, கம்பெனியா உன்னோடதுமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல, சந்தோஷமா இருங்க.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் விஷ்ணுவாக பி மணிபாரதி, பிரியாவாக எஸ் பார்வதி, தர்மலிங்கமாக என் பிரபு ராகவேந்திரா, பார்வதியாக ஆர் எம் அன்னபூரணி, தணிகாச்சலமாக பி பாலசுப்ரமணியம், தேவயானியாக எஸ் சரளா, பூர்ணிமாவாக மாத்தங்கி ஸ்ரீராம், கணேஷாக எம் கே சத்யசீலன், குமாராக ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் தரகர் நாதனாக ஆர் ராஜ்குமார். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 10 மணி. தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் அமரதீபம் திரைப்படத்திலிருந்து.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி தேன்மலை. இனி ஒளி உலா வரும் பாடல் சுமைதாங்கி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி, 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் 10:14:50. இணைந்திருப்பது தேன்மழை. AM ராஜா மற்றும் ஜமுனராணி பாடிய பாடல் ஒலிக்கிறது, அன்பு எங்கே திரைப்படத்திலிருந்து.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:23:32. தேன்மழை ஒலிக்கும் பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா பாடியது.

புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை திருவள்ளுவர் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கரதா சுவாமிகள் நகர், செயின்ட் சிலோஸ்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, வெள்ளவாரி ரோடு, கர்வேல் மடம், தெவேசான்பேட், விஸ்வநாதன் நகர், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் சுற்றுவட்டார பகுதி, சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், வள்ளலார் சாலை, காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம், ராஜாயர் தோட்டம், காமராஜ் வீதி, சக்தி நகர், லெனின் வீதி, சத்யா நகர், பிருந்தாவனம் மேற்கு, கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம், திருவள்ளுவர் சாலை, நவீனா கார்டன், முத்தமிழ் நகர், அய்யனார் நகர், தென்னஞ்சாலை ரோடு, திருமால் நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேரம் 10:28, 15 நொடி. இணைந்திருப்பது தேன்மழை. ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:50. 41 தேன்மழையில் இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒழிக்கும் இந்த பாடல் சித்தி திரைப்படத்திலிருந்து.
1: சந்தி

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தனும் நல்லவை கேட்க வாடிய பயிரை கண்டு வாடிய மகான். வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராக மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்த பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். எட்டு 45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. வடைப்பு பாய் எஸ் அனந்தன் அவர்கள் நாதஸ்வரி இசை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை. மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத் தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 ஏன்று மீனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை. சேனை அஞ்சல் நமது முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு.

பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 ஒளிபரப்பு தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது ராஜா என தொடங்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரத்தில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9:11-5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10-11 ஆகிய நேரங்களிலும் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.